0: நேரம் 8:09 போவோம் ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இரண்டு ஊர்களின் பெயர்களை உங்களுக்காக தந்திருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து திருப்பத்தூர், இலங்கையிலிருந்து ஊர்காவல்துறை.
1: இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் கூட மூன்று சொற்களை உங்களுக்காக உதாரணத்திற்கு தந்திருந்தோம். பறை, ஊர், அதே போன்று காத்து. எங்களோடு ஒரு நேயர் வந்திருக்கின்றார். அவர் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, எல்லா சுகம். நீங்கள் எல்லாம் சுகம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். சரி, சொல்லுங்க, நீங்க அந்த கண்டுபிடித்த மூன்று சொற்கள் என்னென்ன?
2: பருத்தி,
1: பருத்தி,
2: பருத்தி,
1: இத்தனை. சரி, சொல்லுங்க. பருத்தி,
2: பருத்தி, வரை,
1: வரை,
2: வரை, பத்து,
1: பத்து, பத்து. அழைத்து சொல்லலாம். மூன்று சொற்கள் ஒரு நேயர் சொன்னால் போதுமானது. அழைக்க வேண்டிய எங்களுடைய திருப்பேசி இலக்கம்
0: 4165 4440.

0: நேரம் 8:16 நம்மூர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் எங்களுடன் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும். நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: தேவகுமார்
1: காவத்துறை,
2: அது ஒரே ஊர்ல இருக்கிற சொல். நாங்க இரண்டு
1: பத்து
2: வந்து விட்டது.
1: பத்து வந்துட்டு பார்க்கலாம்.
2: சரி, நன்றி நன்றி நன்றி. நீங்களும் இவ்வாறுதான் அழைத்து உங்களுக்கு சொற்களை உருவாக்கினால் நீங்கள் இணைந்து சொல்லலாம். 416-554-4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம். மீண்டும் ஒரு முறை அந்த இரண்டு ஊர்களையும் உங்களுக்காக தருகின்றோம்.
0: தமிழ்நாட்டிலிருந்து திருப்பத்தூர், இலங்கையிலிருந்து ஊர்காவல்துறை.
3: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
5: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2020

காட்டுக்கரு பண்பலை இஸ்டெஃப்எம் 102.7.

0: 8:25 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியில இப்ப நாங்க போட்டி நிகழ்ச்சியில இருக்கிறோம் சஹானா. விளையாடி விளையாடி களைச்சு போனோம்.
0: ஆமா,
1: அப்ப நாங்க
0: சரியான
1: போட்டி நிகழ்ச்சியை நாங்க முடிச்சிருவோம். சரி, இன்னைக்கு வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து திருப்பத்தூர் என்கின்ற ஊரை கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று இலங்கையிலிருந்து ஊர்காவற்துறை அப்படி என்ற ஊரை கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் மூன்று சொற்களை உங்களுக்காக இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களில் இருந்து மூன்று சொற்களை உருவாக்கி தந்திருந்தோம். பறை, ஊர், காத்து, இது வந்து நாங்கள் உருவாக்கி தந்த சொற்கள். அதே போன்று எங்களுடைய நேர்களும் சில சொற்களை உருவாக்கி இருந்தார்கள்.
0: ஆமாம், நேர்கள் இணைந்து கொண்டு பருத்தி, வரை, காது ஆகிய சொற்கள் வந்து நேர்கள் பகிர்ந்து கொண்ட சொற்களாக இருக்கிறது. இது தவிர்த்து இன்னும் ஊதி, பத்து ஆகிய சொற்களும் வந்து அதில் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: டொராண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டின் திட்டத்தின் மீது பொது வாக்கெடுப்பு நடத்தக்கோரும் பிரேரணியை மாநகர சபை நிராகரித்துள்ளது. இந்த விமான நிலைய விரிவாக்கங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா எனும் கேள்வி மக்களிடமும் முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்த பிரேரணை 16-9 எனும் வாக்குவீதத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் இணைந்துள்ளன. இன்று இடம்பெற்ற இரண்டாம் கட்ட விரிவாக்கங்களில் சமூக நீதித்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் பதவியேற்றுள்ளனர். மறுபுறத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக அரசின் ஆட்சியில் பங்கு பெறுவதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆபாசமாக விமர்சித்தமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எவர் மனமும் புண்படும்படி கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
0: இலங்கையில் அனைத்தின மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பணிகளையே தமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அமைத்தவர்கள் மக்கள் மனதில் இனவாதத்தையே விதைத்து சென்றதாக அவர் சாடியுள்ளார். அந்த இனவாத அரசாங்கத்தை மக்கள் தோற்கடித்ததாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

0: எப்பொழுதும்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு, தமிழில் உரையாட AJ 416-704-4
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: அந்த அழகான பாலோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் வலிமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.
1: அந்த வகையில் காலை நள்ளிரவில் 10 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து உணர்நிலை 7 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 9 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 5 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. 10 லிருந்து 15 மில்லிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவு நாளைய நாள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.
0: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா ரங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களை, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஹோட்டல்ஸ். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
4: Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
5: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்ய 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம EastFM ல.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும். உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue Unit 15 Scarborough 416-841-5301 416-841-5301.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 0.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பா, குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: மீன்ஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto vil kalvi payindra pala varada anubhavam vainda pet sigichai nibunar kulandhigal mudal mudiyavar varai anaitthu vidamana pet sigichigalum valangapadum. Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 am aandilirunde survey. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. Alaiyungal 416-492-3775, 416-492-3775.
9: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: Financial solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal, bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
12: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மனசுலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நாள அழகா மாத்த. ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: பாட்டே நால விஷயம். FM 102.7 East FM.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அடியேனிடானேடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சே.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. This is East FM. 102.7.

0: You're listening to East FM 102.7 CJRK.
1: Eunice, hey.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 12 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதிலிருந்து இரவு 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும் இணைந்திருக்கலாம். யூடியூப்பில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற காணொலிகள், நிகழ்ச்சிகள், பதிவுகளோடு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது istfm102.7@gmail.com எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சனிக்கிழமை மே மாதம் 23ஆம் தேதி மலையோடு கூடிய ஒரு காலை பொழுதாக இருக்கிறது. வார இறுதி நாள் ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ், நாளை 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது நாளைய நாள். ஆனால் இன்று காலை சூரிய உதயம் 5:45 இடம்பெற்றிருக்கிறது. சூரிய அஸ்தமனம் 8:43 இடம்பெற காத்திருக்கின்றது. இன்று மதியத்தை எட்டுகின்ற பொழுது 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். இப்போது 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 35 to 45 mm வரையிலான மழைப்பொழிவுக்குரிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஹெவியஸ்ட் ரெயின் அப்படி என்று சொல்வார்கள். காலையிலேயே கிணதியான ஒரு மழை அப்படி அடுத்து வருகின்ற 3 மணித்தியாலம் என்பது ஒரு கிணதியான மழைக்குரிய ஒரு நேரம் அப்படி என்று சொல்லி சுற்றுச்சூழல் கனடாவும் அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த மழை அல்லது பொழுது என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி தாண்டிய பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை காலையும் ஓரளவு மழைக்குரிய ஒரு சூழலில் இருக்கும் அப்படி என்று சொல்லியும் இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காலை காற்றலையில் தொடர்ந்தும் 11 மணி வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களோடு நான் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 9:08 சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் வாரிறுதி நாட்களின் காலை பொழுது அலங்கரிக்கின்ற வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இணைந்திருக்கின்றோம். செய்திகள், புதினங்கள், உலகில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கியமான விஷயங்கள், அது மட்டுமல்லாமல் பாடல்கள் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படி என்று சொல்லி இந்த வீக்கெண்டின் காலை பொழுதின் 2 மணித்தையாலும் எங்களோடு தொடர்ந்தும் நீங்களும் 11 மணி வரை இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மே மாதம் 23ஆம் தேதி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை இன்றைய நாளில் பார்க்க இருக்கின்றோம். உலக ஆமைகள் தினம் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டு ஆமைகள் என்பதே மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. கடல் ஆமைகளை வைத்துத்தான் உலகில் மனிதன் எங்கெல்லாம் சென்றான் என்பதை அறிகுறியாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த மே 23 என்பது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தினமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வாழ்விடங்களாக இருக்கலாம், அல்லது அவற்றினுடைய பாதுகாப்பாக இருக்கலாம், அழிவில் இருந்து எவ்வாறு அவற்றை தடுப்பதாக இருக்கலாம், மக்களிடையே இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எவ்வாறு இந்த ஆமைகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. டைனோசர்கள் காலத்திற்கு 20,000 ஆண்டுகளுக்கு முன்னவியாக ஆமைகள் கருதப்பட்டாலும் உலகின் மிக பழமையான ஊர்வனவற்றில் ஒன்றாக இவை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரை 300 வகையான ஆமைகள் உலகில் இருந்திருக்கின்றன. இப்போது இவற்றில் 129 ஆமையினங்கள் அழிந்துள்ளதாக ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றன. 2001ஆம் ஆண்டில் இருந்து உலக ஆமைகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்று ஐக்கிய அமெரிக்காவினுடைய முதலாவது செயற்கைக்கோளாக இருக்கின்ற எக்ஸ்ப்ளோரர் 1 தன்னுடைய பூமியுடனான தொடர்பை இழந்து கொண்டது. 58ஆம் ஆண்டு இதே நாளாக இருக்கின்றது. எரித்திரியா ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்து கொண்டது. 93ஆம் ஆண்டு இதே நாளாக இருக்கின்றது. யாவா நிரலாக்க மொழி என்று சொல்லக்கூடிய இந்த யாவா புரோகிராமை முதற் பதிப்பு வெளியாகிக் கொண்டது. 95ஆம் ஆண்டாக இருக்கின்றது. இதே நாள் அப்படி என்று சொல்லி உலகில் பதிவாகி இருக்கின்றது. இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். அதே நேரம் வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்கள் காலை பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் 404 டிவிபி சவுத் பவுண்ட் ஷெப்பர்டில் இருந்து யோக் மில்ஸ் வரையிலான பகுதிகள் ஒரு மெல்லிய ஒரு தாமதத்தை காலையில் தந்து கொண்டிருக்கின்றது. இனி இடங்கள் தாமதமற்ற பயணங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. காலநிலை தொடர்ச்சியான ஒரு மழைக்குரிய ஒரு நாள் என்பதனால் வாகனம் செலுத்துகின்ற பொழுது மிக மிக அவதானமாக வாகனங்களை செலுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் GTA பொறுத்தவரையில் குறைந்த விலையாக 168.9% நீங்கள் லீட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலக்கம் 23.14 கிங்ஸ்டன் ரோட்ல அமைந்திருக்கின்ற சென்டெக்ஸ் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில். அதே நேரம் மிசிசாகாவில் 7454 ஏர்போர்ட் ரோட்ல அமைந்திருக்கின்ற கான்கோவிலும் 169.9% நீங்கள் லீட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இனி இடங்களை பொறுத்தவரையில் 179.9% பெருவாரியாக GTA இப்பொழுது வாகன எரிபொருள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 9:11 10 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. மதியம் 12, மாலை 9 டிகிரி செல்சியஸ், இரவு 8 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட் சுற்றுச்சூழல் கனடாவினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற 3 மணித்தியாலங்கள் ஒரு கனதியான மழைக்குரிய ஒரு நேரமாக இருக்க போன்றது. கிட்டத்தட்ட 35 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இன்றைய நாளில் GTA பெரும்பாகும் எதிர்நோக்க காத்திருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். ஜிடிஐக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. Good Life Flooring.ca.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுலி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
9: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
10: you? Weekend East FM,
9: 102.7. Weekend East FM,
11: the greatest radio station.

9:24 10 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. சனிக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றோம். சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ என்ன விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த கம்யூனிட்டி என்வயர்மெண்ட் இவெண்ட் இன்றைய நாளில் நிறைய நிகழ்வுகள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டொரண்டோ, டான்ஃபோர்ட், டான்வெலி வெஸ்ட், ஸ்பெடேனா, ஃபோர்ட் யோக் ஆகிய இடங்களில் வந்து நீங்கள் பழைய எலக்ட்ரானிக்ஸ், க்ளோதிங், அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஏராளமான இந்த வேஸ்ட், அதாவது ஹசாரஸ் வேஸ்ட் ஆக இருக்கலாம், ஏனைய விடயங்களை அங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு டொரண்டோ, டான்ஃபோர்ட், டான்வெலி வெஸ்ட், ஸ்பெடேனா, ஃபோர்ட் யோக் ஆகிய இடங்களில் வந்து இடம்பெறுகின்றது. அல்லது toronto.ca/environmentdays என்கின்ற இணையதளத்திற்கு செல்வதன் ஊடாக, அந்த பக்கத்துக்கு செல்வதன் ஊடாகவும் இது சார்ந்த விவரங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை வெகு விரைவில் கால்பந்தாட்ட கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கான கிக் ஆஃப் நிகழ்வுகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. இப்போது ஸ்காப்ரோவிலாக இருக்கலாம், இனி இடங்களில் இந்த மினி பிச்சஸ் வந்து உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் அதே நேரம் பெரியவர்கள் விளையாடுவதற்கும் அதை அவர்களுக்கான ஒரு சக்கர் இந்த விடயத்துக்கான வாய்ப்பினை வழங்குவதற்காகவும், கால்பந்தாட்ட விருப்புகள் அதே நேரம் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக இவ்வாறான லெகசி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அங்கு சென்று வெற்றி நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியும் சிறிய ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இந்த கால்பந்தாட்ட கிண்ண போட்டிகள் பற்றி பேசுகின்ற பொழுது விட்பி குறிப்பாக அவுட்டோர் வாட்ச் பார்ட்டிஸை வந்து இந்த முறை நடாத்த இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதில் சிவிக் பார்க், ராஸ்லேண்ட் ரோட், ஈஸ்ட் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு மேற்கில் அமைந்திருக்கிறது. இங்கிருக்கின்ற சிவிக் வந்து June 12 அவர்கள் இந்த நிகழ்வுகளை நடாத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 மணியிலிருந்து 9 மணி வரை June 18 கனடா வெர்சஸ் கட்டாருக்கு இடையிலான போட்டிகளும் வந்து விட்பி சாக்கர் டோம்ல வந்து 695 ரோஸ்லேண்ட் ரோட் வெஸ்ட் அமைந்திருக்கின்ற இங்கும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக திரைகளில் கண்டு மகிழலாம் என்று சொல்லியும் விட்பி நகரசபை குறிப்பிட்டிருக்கிறது. டுரம் பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இந்த நியூக்ளியர் பப்ளிக் அலர்டிங் சிஸ்டம் வந்து இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதம் அளவில் இந்த நியூக்ளியருக்கான பப்ளிக் அலர்டிங் சிஸ்டம் பரிசோதிக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள். இதில் வந்து இந்த நியூக்ளியர் அமைந்திருக்கின்ற 10 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஆட்டோ டயலரூடாக உங்களுக்கான அழைப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 9056666291 என்கின்ற இலக்கத்தினூடாகவே இந்த அழைப்புகள் வரும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு டெஸ்ட் மட்டுமே, இதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படி என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதா ஒரு அசம்பாவிதம் இயற்கையில் இடம்பெறுகின்ற பொழுது எதிர்காலத்தில் அவ்வாறு அதை எவ்வாறு அவர்கள் கட்டுப்படுத்துவது அல்லது சார்ந்த செய்திகளை மக்களுக்கு எவ்வாறு தெரிவிப்பது என்பதற்கான ஒரு பரிசோதனை முயற்சி இது அப்படி என்று சொல்லியும் டுரம் பிராந்தியம் குறிப்பிட்டிருக்கின்றது. June 27 இன்றைய நாளும் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்று பற்றி பேச இருக்கின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் குறிப்பாக இவ்வாறான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இலக்கியங்கள், படைப்புகள், அது மட்டுமில்லாமல் ஆர்வலர்கள், தொழில் முனைவோர், அனுபவ மொழிகள் அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். இன்று பேச இருக்கின்ற விஷயம் வந்து மிக ஒரு அழகான ஒரு விடயம் என்று சொல்லுவோம். இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். எப்படி ஓடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கான அமைதி, எங்களுக்கான சந்தோஷம், எங்களுக்கான நிதி நிலைமை, நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். இவை இந்த பிரதானமான விடயங்கள் என்று சொல்லி சொல்லலாம். பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியும் என்று சொல்வார்கள். மன நிம்மதி இல்லை அப்படி என்று சொல்வார்கள். இப்படி நிறைய விஷயங்கள்

கண்கொண் முரணானதாக மனித இயல்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு விடயத்தை மட்டுமே எப்பொழுதுமே நாங்கள் தவறவிட்டு விடுகின்றோம் என்று ஆய்வாளர்களும் சரி, இந்த இதில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் சுட்டி காட்டுகின்றார்கள். என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களை வளர்ப்பது என்பது உணவு உண்டு வளர்ப்பது அல்ல. எங்கள் சார்ந்த திறமைகளாக இருக்கலாம், எங்களிடம் இருக்கின்ற பலமாக இருக்கலாம், எங்கள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், இவற்றை நாங்கள் மேம்படுத்துவது என்பது ஒரு தனி மனிதனாக செல்ஃப் டெவலப்மெண்ட் என்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவமாக இருக்கிறது என்று சொல்லியன்று. நல்ல விஷயங்களை கேட்பதாக இருக்கலாம், பாடல்கள் கேட்கின்ற பொழுது கூட சில வழிகள் இந்த பாடல்களில் இருக்கின்ற வார்த்தைகள் வந்து எங்களுடைய ஆழ் மனதில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுவார்கள். அதனால் இந்த செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து மனிதனுடைய மாற்றங்களுக்குள் வந்து நிறைய அர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படி இந்த வேலை செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், அது அந்த நிறுவனத்தை சார்ந்தாக இருக்கும் அல்லது உங்களை சூழ இருக்கின்றவர்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கின்ற விடயமாக இருக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் அந்த வேலையை நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்றீர்களோ அதே அளவு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி செய்யாமல், அதாவது உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு செய்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், அது உங்களை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற ஒரு விடயமாக மாறும் என்று சொல்வார்கள். வேலையை விட உங்களை உருவாக்குவதில் அதிகமாக உழையுங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். பலர் வாழ்க்கையில் வேலைக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள், சிலர் மட்டும் தங்களை எப்பொழுதுமே மேம்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதே ஒவ்வொரு சின்ன விஷயம் படிப்பதாக இருக்கலாம், அல்லது புத்தகம் வாசிப்பதாக இருக்கலாம், பேசுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வதாக இருக்கலாம், ஒரு கோர்ஸ் செய்வதாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி தங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற விஷயம், தங்களுக்காக அதிகம் உழைக்கின்ற விஷயமாக இருக்கும். வேலை எப்பொழுதுமே உங்களுக்கு அதிக சம்பளம் தரலாம், ஆனால் நீங்கள் உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் ஒழுக்கத்தை உயர்த்துங்கள், உங்களுடைய உடல் வலுவை நீங்கள் வலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் செய்யும் வேலை அல்ல, நீங்கள் யார் என்பது தான் உங்களை உயர்த்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே வேலையை மட்டும் செய்யாமல் உங்களையும் அப்பப்பொழுது உயர்த்துவதற்கான அதிகமாக உழைக்க ஆரம்பித்துக் கொள் என்பது இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பேசுகின்ற விடயம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002. டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திகதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
7: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markman Mechanical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard and Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 9:44 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமையின் காலை காற்றலை இது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றீர்கள். இந்தியா பக்கம் செல்லிருக்கின்றோம். இந்தியாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை படுகொலை வழக்கு குறிப்பாக June 5 வரை கார்த்திகைக்கு நீதிமன்றம் காவல் விதித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் விசாரணை நடத்தி வருகின்றார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சூலூர் அருகே கண்ணம்பாளையம் குளத்தின் கரையோரம் முட்புதரில் நேற்றிரவு சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த சிறுமியை 2 கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுபற்றி மேற்கு மண்டல GG ரம்யா பாரதி விளக்கம் அளித்திருக்கின்றார். 250 CCTVக்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே 24 மணித்தியாலத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும், இதே நேரம் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற கார்த்தியிடம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் விசாரணை நடத்தியிருக்கின்றார் என்று சொல்லியும், 7 இந்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படியும் இப்பொழுது மகளிர் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கரூரில் கடந்த ஆண்டு September 27 நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்திருந்தார்கள். இது தொடர்பான விசாரணைக்காக January 12-19 டெல்லி CBI முன்பு அவர் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் இப்போது டெல்லி பயணத்தின் போது வெறும் அரசியல் ரீதியான சந்திப்புகள் மட்டுமன்றி தமிழகத்தினுடைய முக்கிய பொருளாதார தேவைகள் தொடர்பாகவும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கும் வகையில் ஒரு பிளானோடு விஜய் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோடியை சந்தித்து பிரதமர் பேச பிரதமர் அலுவலகத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும், ஆனால் பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிகளிலும் கட்சிப் பணிகளிலும் பங்கேற்று வருவதால் இன்னமும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. நேரம் கிடைத்தவுடன் இவர் முதலமைச்சர் சென்று டெல்லியில் மோடியை சந்திப்பார் என்று சொல்லியும் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கின்றது. தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை அப்படி என்று சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டிருக்கின்றார். புதிதாக பதவியேற்றிருக்கின்ற தவேகா அரசனுடைய அமைச்சராக நிர்மல்குமார் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து அதிகாரிகளும் ஒவ்வொரு துணை மின் நிலையங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லியும், நிறைய இடங்களில் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் என்பதால் பாதிப்பு வருகின்றன என்று சொல்லியும், கேபிள்களில் பிரச்சனை வருகின்றது, ஒரு சில இடங்களில் அங்கிருக்கும் தனிநபர்களால் மின்சாரம் தடைப்படுவதாக தெரிகின்றது என்று சொல்லியும் நிர்மல்குமார் குறிப்பிட்டிருக்கின்றார். 9:46 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

9:52 10° செல்சியஸ் ஆக இருக்கின்றது. சுற்றுச்சூழல் கனடாவினால் அன்றைய நாள் குறிப்பாக மழைக்குரிய ஒரு நாளாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அதுவும் 35-45 mm வரையிலான மழை பொழிவுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காலையில் இருக்கின்ற 3 மணித்தியாலங்கள் அதிகமான ஒரு கனதியான மழைக்குரிய வாய்ப்பாகவும் சுற்றுச்சூழல் கனடா ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கின்றது. கூடிய வெப்பநிலை 13° செல்சியஸ் ஆக இருக்கும். நாளைய நாள் 19° செல்சியஸ் ஆக இருக்கும் என்று சொல்லியும் இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. யாழில் NPP-யினுடைய பிரதான அலுவலகம் திறக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வாவினால் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் அறியாலை கண்டிவீதியின் இலக்கம் 295 என்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற இந்த பிரதான அலுவலகம் இன்று நண்பகல் 12 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது கடற்சூழல் நீரியல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன், அதேபோன்று ரஜீவன், கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் என பலரும் இதன்போது கலந்து கொண்டதாக யாழ் செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுமாறு தமிழரசுக் கட்சியும் வலியுறுத்துகின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கயந்த கருணாதிலகமும் தமிழரசுக் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற குழுத்தலைவருமான சாணக்கியனும் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று முன்தினம் அனைத்து எதிரணிகள் பங்கேற்புடன் நடைபெற்ற கூட்டத்திலும் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதுநேரம் சஜித் கெனேடிய தூதுவரை சந்தித்திருக்கின்றார். 13 முழுமையாக அமுலாக்க தன்னுடைய ஆதரவு அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். இவருக்கும் கெனடிய தூதுவர் இசபெல்லா கேத்ரின் மார்டினுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனநாயக ஆட்சி, மனித உரிமை மற்றும் இன நல்லிணக்கம் தொடர்பாக இருதரப்பினரும் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்துவது ஜனநாயகத்தின் இன்றியமையாதது எனவும் சஜித் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கிழக்கு மாகாணத்தில் காணிகளை பாதுகாப்பதற்கு பிரதி பொலிஸ்மா அதிபர் தலைமையில் ஒரு விசேட குழு ஒன்றை அமைக்க இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாணத்தில் தற்போது பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய தமது அரசாங்கத்தில் இதுபோன்ற மோசடிகளுக்கு இடமில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்ற அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியேற்றுவதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லியும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். 9:54 காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு நினைத்திருக்கின்றீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6 4 7 Oh My Home.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebi, 437-477-7960
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
6: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
7: கலர் ரிப்பன்,
6: சுரேஷ்,
7: சங்கீத மேகம்,
6: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
8: MJS Gold House
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
8: MJS Gold House
9: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

பத்து மணி ஏழு நிமிடம் புதிய மனுத்தியாளத்துக்குள்ளோம். எஸ்டெஃப்எம் தமிழ் சனிக்கிழமையின் காலை காற்றலை மே மாதம் 23 நேரம் இப்பொழுது 10:07, 10 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எஸ்டெஃப்எம்மினை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். யூடியூபில் எஸ்டெஃப்எம் 102.7 எங்களுடைய செயலிகள் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும். அண்ட்ராய்டு அதே நேரம் அப்ஸ்டோர் ஊடாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 416-824-1212, மின்னஞ்சல் ஊடாக தொடர்பு கொள்ள estfm102.7@gmail.com. சுற்றுச்சூழல் கனடாவினால் இன்றைய நாளில் குறிப்பாக ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொல்ல சொன்னால், வெளியில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மலையோடு கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் 35-50 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இடங்களை பொறுத்து இன்றைய நாள் இடம்பெறப்போகின்றது. என காலையில் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பொழுதானது அதிகமான ஒரு மலை வீழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 12 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்க போன்றது. நாளைய நாள் 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளை சூரிய ஒளி முகில்கூட்டத்தினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் காலை பொழுதை பார்க்கின்ற பொழுது இந்த மலையோடு வாகன போக்குவரத்திலும் ஆங்காங்கே சில ஸ்தம்பிதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வாகன நெரிசல் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது. 404 DVP சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் ஃபின்ச்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் இது எக்லிண்டன் வரையிலும் தொடர்கின்றது. எக்லிண்டனுக்கும் யோக் மில்ஸுக்கும் இடையில் நோர்த் பவுண்டிலும் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் விக்டோரியா பார்க்கில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது குறிப்பாக கீல் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்கின்றது. அதே நேரம் ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் லெஸ்லிக்கும் பாத்திஸ்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் தாமதங்களை தந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி இடங்கள் ஓரளவு தாமதமற்ற பயணங்களை தந்தாலும் ஆங்காங்கே விபத்துகளும் இடம்பெற்றிருக்கின்றன. வாகனங்களை பார்த்து செலுத்திக் கொள்ளுங்கள். வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. நள்ளிரவின் பின்னர் 3% விலை மறுபடியும் அதிகரிப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றும் இஸ்டஃபமினுடைய காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடிஞ்சாட்சியோடு இணைந்திருக்கின்ற பொழுது உங்களுக்காக நாங்களும் நம்பிக்கை தருகின்ற கூற்று பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன இன்றைய நாளில் பேசுகின்ற கூற்று அப்படி என்று சொல்ல சொன்னால், நீங்கள் இந்த வேலையில் கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, அது ஒரு பக்கம் இருக்கலாம். அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை செய்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம் என்ன என்று சொல்லிச்சுன்னா, ஒன்று பதவி உயர்வு, இன்னும் ஒன்று உங்களுடைய சம்பள உயர்வு, ஊதியம் உயர்கின்றது. வாழ்க்கையினுடைய தரம் வந்து அதிகமாக அந்த ஊதியத்தினால் நீங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் எப்போதாவது இதை மாற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த வேலையை விட உங்களை உருவாக்குவதில் நீங்கள் அதிகமாக எப்போதாவது உழைத்திருக்கின்றீர்களா? அது உங்களுடைய உடல் அபியாசமாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், அல்லது நேர்த்தியான உங்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் படிக்கின்ற, கேட்கின்ற, பார்க்கின்ற விடயங்கள், பேசுகின்ற விடயங்களாக இருக்கலாம், உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம், சின்ன சின்ன மினி ஹேபிட்ஸ் என்று சொல்வார்கள், சின்ன சின்ன பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம். பேசுவதை விட கேட்பதில் அதிகமான மாற்றங்களை உங்களுடைய உள்மனது ஆழ்மனது ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற சொல்வார்கள். உங்களிடம் அதிகமாக நீங்கள் உங்களை அதிகமாக மாற்றுவதற்கு அல்லது மேம்படுத்துவதற்காக, உங்களுக்காக உங்களை உருவாக்குவதற்காக அதிகமாக உழைக்கின்றீர்களா என்று சொல்லி இப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ உங்களை நீங்கள் அதிகமாக மேம்படுத்துகின்ற பொழுது, உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது, மனதை வலுப்படுத்துகின்ற பொழுது, உங்கள் ஒழுக்கத்தை உயர்த்துகின்ற பொழுது, அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்துக் கொள்ளுகின்றது. வேலைக்கு சம்பளம், ஆனால் உங்களை மாற்றுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்ற ஆரம்பித்துக் கொள்ளுகின்றது. ஒரு நாள் நீங்கள் செய்கின்ற வேலை அல்ல, நீங்கள் யார் என்பதுதான் உங்களை உயர்த்துகின்ற ஒரு விடயமாக மாறப்போகிறது. எனவே வேலையை மட்டும் செய்யாமல் அப்போது உங்களை உயர்த்துவதிலும் கவனம் செலுத்துங்கள் என்பது அன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. நினைந்திருக்கலாம், தொடர்ந்து உலகம் கெனடிய பொது விடயங்கள் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக 11 மணி வரை வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி மாதம் 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம், அன்பளிப்பு, அதிர்சாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடியோடர்கள் செய்கூலி செய்தாரமில்லை, அத்தோடு கோல்ட் குயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தியும் நகை வாங்கலாம். $5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென்ஸ் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு, நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இயக்குநராக இருக்கின்ற டெல்சி கெபாட் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார். கணவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அரிய வகை எலும்பு புற்றுநோய் காரணமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். டொனால்டு ட்ரம்ப் இவருடைய பணியை பாராட்டியிருக்கின்றார். அவருக்கு பதிலாக அரோன் லூக்கஸ் தற்காலிகமாக பொறுப்பேற்பார் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மை காலமாக இவருடைய பணியின் போதுதான் வெனிசுலா, ஈரான் தொடர்பான விவகாரங்களில் பல்வேறு சர்ச்சைகளும் வெடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ராணுவ தலையீடுகளை தொடர்ந்து எதிர்த்து வந்த அவர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் போர் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் விமர்சனங்களை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் இப்பொழுது டெல்சி கெபாட் அவர்கள் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். ஈரானினுடைய கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை அப்படி என்று சொல்லி ஈரான் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் பொறுப்பாளராக இருக்கின்ற ரேசா டலீகி நீக் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். தற்போதைய மோதல்களில் இருந்து அமெரிக்கா தப்பிக்க வேண்டுமானால் அது போர்க்களத்திலும் ராஜதந்திர ரீதியிலும் ஈரானின் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். காசாவுக்கு உதவிப் பொருட்களை எடுத்துச் சென்ற சமூக ஆர்வலர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அந்த காணொலி இப்போது வெளியாகி இருக்கின்றது. இதற்கு இஸ்ரேலுக்கு இப்பொழுது சர்வதேச நாடுகள் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றன. இந்த காசாவிற்கு உதவிப் பொருட்கள் செல்லாத வகையில் எல்லைகளை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று, இது குறித்து புதிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. காரணம், இந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகின்றது. 140 மேற்பட்டவர்கள் மத்திய ஆப்பிரிக்காவில் இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த தொற்று தீவிரமாக மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வருவதாகவும் நாடுகள் எச்சரித்திருக்கின்றன. 10:18 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம்.

0: பத்து மணி 22 நிமிடம், 10 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. மதியம் 12, மாலை 9 டிகிரி செல்சியஸ், இரவு 8 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. இந்த வேளையில் நியோஷியன் சுபமாகின்ற நாள் தருகின்ற மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: வாராந்த விற்பனையை வழங்கும் நியோஷன் சுபமாக்கள் இந்த வாரம் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் பவுன் 5.99, சூடை பவுன் 3.99, சுவா பாறை 7.99, பொம்மனா பிஷ் வந்து பவுன் 6.99, சீம்பிரீம் ஃபிஷ் வந்து பவுன் 7.99, சல்மன் மூலிமை அப்பருகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் 9.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுன் 3.99, ஊர்கோழி 6.99, 3.99 பொழுது 19.99, போக் பவுன்ஸ் 4 பாக்ஸ் 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாபு

0: கிரீன் பீன்ஸ் பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுன் 2.49, லீக்ஸ் கட் 2.49 பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல கிரீன் சில்லி, பாய்ட்டங்காய், தாச்சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, பட்டர்நட் 1.29, வடக்கப் 1.79, பீட்ரூட் 1.49, மஷ்ரூம் பேக்கெட் 2.49, 10 pounds ஒயிட் ஓனி 2.49, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நீங்க நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சந்தத்தில் தங்களுடைய வாராந்த விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 8 pounds முழு உளுந்து 12.99, 8 kilo மிஸ்டர் குடாஸ் பாப்பால் ரைஸ் 12.99, 8 pounds மைசூர்பருப்பு 6.99, 750 ml ஆனக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 4 pounds கடலை பருப்பு 4.99, 6 pounds கேன் ஷுர் 7.99, 3 liters சன்ஃபிளவர் ஆயில் 8.99, MD பிராண்டின் நெல்லிக்ரஸ் மற்றும் சர்பத் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கரிச்சந்திரா நோடிஸ் $3.6, 300 டெட்லி டீ பாக்ஸ் வந்து 14.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெல்மே சோயா 99 cents, 3 tin fish 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் குறிப்பாக இப்பொழுது ஆரஞ்சு பவுன் 99 cents, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 1.99, செரி வவுன்ஸ் 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஆரஞ்சு 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சென்டலூப் 1.99, மன்னாசி பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பப்பா பழம் பவுன் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, அவகாடோ பேக் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நெல்லிக்காய், பலாப்பழம், மாம்பழம் என்று சொல்லி ஏராளமான பல வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டு தோட்டத்துக்கான அனைத்து பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகளையும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கார்டன் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கேட்டாக தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கும் மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: 10:37 நேற்றைய நாளில் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸினுடைய வெற்றிகரமான ஸ்டார்ஷிப் V3 ராக்கெட் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டெஸ்ட் ஃபிளைட் வந்து இந்து சமுத்திரத்தில் விழுந்து வெடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதன் பிற்பாடு எக்ஸ்தலத்தினூடாக அவருடைய டீமுக்கு அவர் வாழ்த்துக்களை பரிமாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 20 டமி சேட்டலைட்ஸ் முதலில் அதிலிருந்து டிப்ளோய் பண்ணப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு இந்த ஸ்டார்ஷிப்பினுடைய பயணம் ஆரம்பித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. டெக்ஸஸில் 5:30 மணி அளவில் இந்த ஸ்டார்ஷிப் V3 ராக்கெட் ஏவப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாள் ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்தவரையில் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய டிபியூர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக அவர்கள் பங்கு சந்தையில் சேர்ந்திருக்கின்றார்கள். ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஸ்டாக்ஸையும் பங்குகளையும் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ரீதியில் தான் இந்த நேற்றைய நாள் முற்றுமுழுதாக அவருக்குரிய ஒரு நாளாக மாறியிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸினுடைய மொத்த மதிப்பு என்பது 1.25 டிரில்லியன் டாலர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. உலகின் முதலாவது ஃபர்ஸ்ட் எவர் ட்ரில்லியனராக மாறக்கூடிய வாய்ப்பை இது அவருக்கு கொடுக்க போகின்றது. இந்த நிலையில் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு AI-யோடு இணைந்து புதிய விடயங்களை ஸ்டார்லிங் ஸ்பேஸ் எக்ஸ் தர காத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் அதனுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நேற்றைய நாளினுடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸினுடைய V3 ராக்கெட் ஏவப்பட்டமை. இது இதுவரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணியிருந்த ராக்கெட்டை விட மிகப்பெரிய அதே நேர மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்டாகவும் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. 10:39 இந்த வேளையில் நாங்கள் நியூஓஷியன் தருகின்ற நாளின் மலிவு விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தில் வருகின்ற பொழுது, குறிப்பாக நீங்கள் மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கு 1 பவுன் 5.99, சூடை பவுன் 3.99, சூவா பாறை 7.99, பொம்பாரா ஃபிஷ் வந்து பவுன் 5.99, சீம்பிரியும் ஃபிஷ் வந்து 7.99, சல்மன் முழுமை அப்புறம் கண்ட பொழுது 7.99, ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் 9.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லெக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெற கண்ட பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கலாம். போக் பவுன் ரால் பாக்ஸ் வந்து 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை குறிப்பாக நீங்கள் பிரியாணி சிக்கனை பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ் சிலோன் நண்டை பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கிங் ஃபிஷ், சிலோன் கொடுவா, மட்டன் ஸ்னேப்பர், களவாய், சிலோன் முரல், சிலோன் சீலா, சிலோன் பாரியன்னு சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழை மீனையும் விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது குறிப்பாக நீங்கள் பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரினேட் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறையில் கோவா 99 சென்ட்ஸ் பவுன்ஸ், கிரிக்கம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி ஒவ்வொன்றும் பவுன் 1.99, இஞ்சி, புடலங்காய், பாவக்காய், இந்தியன் பாவக்காய், தாமரை கிழங்கு, கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 கத்தரிக்காய் பவுன் 2.49, கிளீஸ் கட் 2.49, கிரீன் சில்லி, பைட்டங்காய், தாச்சில்லி ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். அதேபோல பட்டர்நட் பவுன் 1.29, பட்டர்கப் வந்து 1.79, பீட்ரூட் 1.49, மஷ்ரூம் பேக்கெட் 2.49, 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 2.49, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த பல வகையில் கூட நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 1.99, செரி பவுன்ஸ் 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 1.99, கண்டலூப் 1.99, அன்னாசிப்பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 உடனுக்குடன் வெட்டி இருந்திருக்கின்றார்கள். அதுபோல பப்பாப்பழம் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 4.99, அவக்காடோ பேக் வந்து 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம், மாம்பழ பாக்ஸை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 8 பவுன்ஸ் முழு உளுந்து பனி 2.99, 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாப்போல் ரைஸ் 2.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99, 750 மில்லி ஆணக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 4 பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கென்ஷூர் 7.99, 3 லிட்டர் சன்ஃப்ளவர் 8.99, MD நெல்லி கோடியல் மற்றும் சர்பத் வந்து 6.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கரிச்சந்திர நூடில்ஸ் 3.6 டாலர், 300 டெட்லி டீ பாக்ஸ் வந்து 14.99, 300 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 3.49, டெல்மே சோயா 99 சென்ட்ஸ், 3 டென் ஃபிஷ் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தை முன்னிட்டு உங்களுடைய வீட்டில் வைக்கக்கூடிய அத்தனை பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகளை கூட விசேடமாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம், தரம், மலிவுடன் டாப்ஸ் கார்டன் பிஞ்சந்தத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
5: Subra Mortgage Financial Solutions, Residential Commercial Ikana, First Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukol முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
8: 10:49 ஒழிக்கின்ற பாடலோடு இன்றைய நாளின் காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சும் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாளைய நாளின் காலை பொழுதில் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூரன் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ். காலை பொழுதில் விடைபெற்றுச் செல்லும் நான் என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவின் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: மற்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
0: பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு
0: தான்
2: இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ
3: நீங்களா வழிக்க கொண்டா தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சமாச்சும் மழை பெய்து என்ன மனுஷன்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே,
2: வானம் நமதே,
1: வானம் நமதே.

0: நன்றி சஞ்சீவன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் அப்பர்ணா. வணக்கம் நேர்களே. அப்ப எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப சுகமா இருக்கிறேன்.
0: இந்த ஜிடிஏல வந்து மலைக்குரிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி மழை இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க ராஜேஷ்.
1: நம்ம மழைக்குரிய நாள் மட்டும் சொல்லக்கூடாது, வார இறுதி நாளைக்குமே கூட ஃபுல்லா மழை தான் போட்டுக்கிறாங்க. மழை மழை அப்படின்ட்டு இதுல இந்த செடி எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: அதை விட ஃப்ரீ காவோஷ் கூட எங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் நினைச்சு ஒரே சந்தோஷமா
1: உலகத்துல நடக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவோம். அடுத்த 2 மணி நேரத்துக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள், கேட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் கொண்டு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடல்களுமே வரப்போகுது.
0: அதேதான், இந்த நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து வருமோ, இப்படி எல்லாம் நடக்குதே, அப்ப நாங்களும் இனிமேல் வந்து கவலைப்படாம முன்னேறலாம்,
1: கண்டிப்பா
0: முன் செல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிப்பீங்க. இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற விடயங்களை தான் எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வானம் நமது இருக்கிறது. இப்பொழுது டொராண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துள்ளோம். டொராண்டோவில் 10 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலை 6 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலைக்குரிய ஒரு நாளாக தென்படுகின்றது. இன்று 5 தொடக்கம் 10 மில்லிமீட்டர் வரையிலான மலைப்பொழிவுக்குரிய நாளாக இருக்கும் அப்படி என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 3% இன்று நள்ளிரவு அதிகரிக்க போகிறது அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. நேற்றைய நாள் சொன்னாங்க 4 குறைய போகுது.
1: முன்னாடி 8 சென்ட் குறைஞ்சிட்டே வருது, பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க போல இருக்கு.
0: சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கேக்கல, அப்படியே மேல போறதும் கீழே வாரதும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியே இந்த கேஸ் பிரைஸும் போய்கொண்டே இருக்கு.
1: அடுத்தடுத்து குறையும் அப்படின்னு நம்புவோம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ள 416-824-1212 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைனா eastfm102.7@gmail.com என்ற முகவரிலையும் மின்னஞ்சல் அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இயங்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்ல உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட காணொலிகள் நிறைய இருக்கு, அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் ஈஸ்ட் எஃப்எம் கேட்க eastfm.ca அப்படின்னு இணையதளத்துக்கு போங்க. அப்படி இல்லைனா iOS ஆண்ட்ராய்டிலையும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கு தாய்க்கடையிலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு, தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல்லது வானம் நமதே.

0: உரையெல்லாம் கதற வைக்கிறாங்க அப்படின்னு பாடுறாங்க, தாய் கடவையை பாராட்டுறாங்களா இல்ல ஏசுறாங்களான்னு தெரியல. 11:08 கேட்டுட்டு இருக்கீங்க வீக் எண்ட் எஃப்எம்இல் வானம் நமதே.
1: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா பவுன் 99 சென்ட், கிக்கம்ப 99 சென்ட், வாழைப்பத்தி மரவள்ளி ஸ்வீட் பொட்டேட்டோ முள்ளங்கை ஒவ்வொன்றும் பவுன் 1.99, இங்கி புடலங்காய் பாவக்காய் இந்தியன் பாவக்காய் தாமரக்கிழங்கு கிரீன் பீன்ஸ் பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 2.49, லீக்ஸ் கட் 2.49, கிரீன் சில்லி பைட்டங்காய் தாய் சில்லி பவுன் 3.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். பட்டர் நட் பவுன்ஸ் 1.29, பட்டர்கப் 1.79, பீட்ரூட் பவுன் 1.49, மஷ்ரூம் பேக்கெட் 2.49, 10 பவுன்ஸ் வைட்டோனி 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்களுடன் பிஞ்சந்தபில் அமைந்திருக்கிறது. மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குறிப்பாக மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திரைக்கு 1 பவுன் 5.99, சூடை பவுன் 3.99, சுவா பாறை பவுன் 7.99, பொம்பான ஃபிஷ் வந்து பவுன் 5.99, சீம்பிரியம் ஃபிஷ் வந்து பவுன் 7.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் 9.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். ஊர்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். போக் பவுன் ரால் பாக்ஸ் வந்து 18.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான மீட் வகையில் பாபிக்கு கேட்ட வகையில் மரணம் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கிங் ஃபிஷ், சிலோன் கொடுவாம், சிலோன் மட்டன் சென்னப்பர், சிலோன் முரல், சிலோன் சீலா, சிலோன் பாரி என்று சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். வாழை மீனையும் விஷயமாக நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப்பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 8 கிலோமீட்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் 12.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 250 மில்லி ஆனைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 4 பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கேன் சுகர் 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, எம்டி பிராண்டின் நெல்லி கோடியல் சர்பத் எம்டி சர்பத் ஒவ்வொன்றும் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கலிச்சந்திரா நூடிஸ் $3.6, 300 டெட்லி டீ பேக் பாக் வந்து 14.99, 300 கிராம் கோக்கரம் மில்க் பவுடர் 3.49, டெல்மிஷ் சோயா 99 சென்ட், 3 கென்ஃபிஷ் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் இப்பொழுது நீங்கள் ஆரஞ்ச் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 1.99, செரி 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் பவுன் 1.99, சின்ன ஆரஞ்ச் 1.99, கெண்டலூப் 1.99, அதுபோல அன்னாசிப்பழம் 3.99க்கு பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் இளநீர் 3.99 வெட்டியும் தரப்படும். பப்பாப்பழம் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 4.99, அவக்காடோ பேக் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். நெல்லிக்காய் பலாப்பழம் மாம்பழ பாக்ஸ் சொல்லி ஏராளமான பல வகையில கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கோடை காலத்தில் உங்களுடைய இல்லங்களில் வைக்கக்கூடிய அத்தனை பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: என்றாலே விசேஷம் தானே.
1: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: அவ்வளவு சந்தோஷம்.
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
2: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
12: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
13: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
12: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
13: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
12: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
13: அழகு அழகு 6477873784.
14: இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்மில் மனதை வருடும் பாடல்களோடு.

0: 11:25 உப்பு போட்டால் சாதம் ருசியாக இருக்கும் அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்தை தத்துவத்தை வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் தத்துவம் சொல்ல போறீங்களா? அதே மாதிரி
1: உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
0: இன்னொன்று கூட சொல்லியிருக்கிறாங்க, தன்வினை தன்னை சுடும் கூட சொல்லியிருக்காங்க.
1: அந்த தன்வினை தன்னை சுடும் அதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. நீங்கள் சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார் தானே டொனால்ட் ட்ரம்ப், அவர் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து அவருடைய மகனுடைய கல்யாணம் வந்து இடம்பெற இருக்கின்றது. அந்த கல்யாணத்திற்கு இவரால் செல்ல முடியவில்லை அப்படின்ற ஒரு கவலை வந்து அவருக்கு இருக்கிறதாம். இப்ப எங்களுக்கு எல்லாம் 10 பிரச்சனை, அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அது என்ன, இப்ப அவர் வந்து செய்தியாளர்களிடம் சொன்ன பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் வர வேண்டும் அப்படின்ட்டு என்னுடைய மகன் விரும்புறார், ஆனால் வந்து இந்த நேரம் வந்து அவ்வளவு சரியாக இல்லை. இந்த ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறதானே, இதுக்காக பல முக்கியமான பணிகள் வந்து எனக்கு இருக்கின்றது. நான் வந்து திருமணத்தில் கலந்து கொண்டால் ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இவர் வந்து தீவிற்கு சென்று இந்த கொண்டாடி கொண்டிருக்கிறார் பாருங்களேன் அப்படின்னு எல்லாருமே வந்து கடுமையாக வந்து விமர்சிப்பார்கள்.
0: கடமைதான் முக்கியம், குடும்பத்துக்கு முன்னாடி கடமைதான்
1: முக்கியம். சரி, இப்படி சொன்னவர் தானே. பிறகு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, சரி நான் ஒரு வேளை செல்லவில்லை அப்படின்னு வையுங்களேன், சொந்த மகன் திருமணத்திற்கு கூட இவருக்கு செல்ல முடியாம இருக்கிறது பாத்தீங்களா அப்படின்னு விமர்சிப்பார்கள். இப்படி ரெண்டு பக்கம் விமர்சனங்களும் எல்லாருக்குமே வந்து
0: உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி, அப்படி போனாலும் இடி, இந்த பக்கம் போனாலும் இடி,
1: அதே மாதிரிதான். இப்ப வந்து இவர் நடுவுல இருந்து மாட்டப்பட்டு இருக்கிறார். இப்ப இப்படி எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கூட நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் பிள்ளைகளுக்காக கடந்த 14 ஆண்டுகளாக இலவசமாக பைக்ஸை வந்து ஒருவர் வழங்கி வருகின்றார். மாண்டன் கனடாவில் வசித்து வருகின்றவர் கிறிஸ்டா ரிச்சர்ட் என்கின்ற பெண் பைக்ஸ் அண்ட் ட்ரைக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் என்கின்ற புரோக்ராமினூடாக பைக்ஸ் தேவைப்படுகின்ற பிள்ளைகளுக்கு இலவசமாக பைக்ஸை இவர் வழங்கி வருகின்றாராம். இதனால் அந்த பிள்ளைகளும் தங்களுடைய சக நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக பைக்ஸை ஓடி விளையாட முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா இப்ப பாத்தீங்கன்னா சில பிள்ளைகளுடைய மனதில் வந்து தங்களிடம் பைக்ஸ் இல்லையே, தமது பெற்றோர் வந்து தமக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க, தமது நண்பர்களிடம் மட்டும் இந்த பைக்ஸ் இருக்கிறது அப்படின்ற வெறுமையும் வெறுப்பும் கவலையும் வந்து இருக்கும்.
0: கண்டிப்பா
1: இந்த விடயத்தை, அந்த கவலைய வெறுப்பை வந்து கிறிஸ்டா நீக்கி அவர்களுடைய மனதிலும் சந்தோஷத்தையும் ஏனைய சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கும் தன்னால் முடிந்த உதவியை தான் செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார்.
0: ஆமா, இந்த மே மாசம் ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பசங்களை கையில பிடிக்க முடியாது, வீட்டுல தங்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்னதான் போன் ஐபேட் இருந்தாலுமே பெரும்பாலான குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு வெளியே போயிருது, பக்கத்துல பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, குறிப்பா அதுல வந்து இந்த பைக் ஓட்டுறது அப்படின்றது, அந்த பைக்ல கே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது இல்லாத பசங்களை நீங்க சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஏக்கமா இருக்கும். அதை போக்குறதுக்காக தான் இவங்க ஒரு சும்மா சின்ன விஷயமா ஆரம்பிச்சாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது டொனேஷன்ல கிடைக்கிற பைக் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இவங்களே ரிப்பேர் பண்ணி அதுக்கார செலவெல்லாம் போட்டுட்டு அதை ஃப்ரீயா கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங்கை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரே நாளில் 88 பைக்கை வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 400 பேர் வந்து இவங்க கிட்ட பதிவு பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க, எப்போ உங்களுக்கு பைக் வரும் அப்படின்னு.
1: இந்த பைக்ஸ் அண்ட் ட்ரைக்ஸ் ஃபார் எவ்ரிவன் என்கிற அந்த புரோகிராமினூடாக அவர்கள் பதிவு செய்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்களாம்.
0: ஆமா, உங்களுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒரு சின்ன பையன் வாங்கிட்டு போயிருக்கான் பைக், அவங்க நேபர்ஹுட்ல இருக்க பையன், அவங்க வீட்டை தாண்டி போறப்போ எல்லாம் என்ன சொல்லிட்டு போவானா, யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப், யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவானா. சின்ன பசங்கிட்டிருந்து வர வாழ்த்து வந்து அந்த மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உங்களுக்கு.
1: அது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் அங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் எங்களுடைய வானம் நம்பிக்கை நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த விஷயம் முக்கியமா நாங்கள் சொன்ன விஷயம், இது கனடால நியூ பிரன்ஸ்விக்ல இடம்பெற்ற ஒரு விஷயம்.

0: உதித் நாராயண் ஹஹஹா நக்கலா சிரிக்கிற டைம் வந்து 11:35. இந்த சமயத்தில் நம்ம நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா பவுன் 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், அதுபோல வாழைப்பத்தி மரவள்ளி சுவீட் பொட்டேட்டோ முள்ளங்கி ஒவ்வொன்றும் 1.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். இஞ்சி புலவங்காய் பாவக்காய் இந்தியன் பாவக்காய் தாமரக்கிழங்கு கிரீன் பீன்ஸ் பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் பவுன் 2.49, லீக்ஸ் கட் 2.49, கிரீன் சில்லி பாய்ச்சங்காய் தாய்ச்சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, பட்டர்நட் பவுன் 1.29, பட்டர்கப் 1.29, பீட்ரூட் பவுன் 1.49, மஷ்ரூம் பேக்கெட் 2.49, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியா 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல இப்பொழுது 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 12.99, 8 கிலோ மிஸ்டர் குலாஸ் பாபால் ரைஸ் 12.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆனைக்கோட்டை நல்லெண்ணெய் 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுண்ட்ஸ் கேன்ஷியூர் 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, எம்டி பிராண்டின் நெல்லி கோடியல் மற்றும் சர்பத் 6.99 ஒன்றாக பெற்றுக்கொள்ள முடியும். கரிச்சந்திரா நூடிஸ் $3.6, 300 டெல்டி டீ பாக்ஸ் வந்து 14.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெல்மை சோயா 99 சென்ட்ஸ், 3 டென்ஃபிஷ் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பல வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆரஞ்சு பவுன் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 1.99, செரி பாக்ஸ் 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் பவுன் 1.99, சின்ன ஆரஞ்ச் 1.99, கேண்டலூப் 1.99, அன்னாசி பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, வெட்டியும் கொடுக்கப்படும் பப்பா பழம் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, அவக்காடோ பேக் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நெல்லிக்காய் பலாப்பழம் மாம்பழ பாக்ஸ்ன்னு சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கை ஒவ்வொன்றும் 5.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். சூட மீன் 3.99, சூவா பாறை 7.99, பொம்பவன் ஃபிஷ் வந்து 5.99, சீம்பிரீம் ஃபிஷ் வந்து 7.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். சால்மன் மூலமே அப்படிகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் 4 பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் 9.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். போ பவுன் ட்ரால் பாக்ஸ் 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்த இரண்டாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். இதோட குறிப்பாக கோடை காலத்தில் உங்களுடைய இல்லங்களில் வைக்கக்கூடிய அத்தனை பூமரக்கன்றுகளும் மரக்கறிக்கன்றுகளும் இங்கே விசேடமாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கு. அதனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமிப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சமையலறை உபகரணங்கள், மட்பாண்ட சமையலறை உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இல்லங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். டாப்ஸ்கோடன் ஃபின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும் ஏனா இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
4: Ajax Mitsubishi இல் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
5: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
9: 88. எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 103.5.

தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 11:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க வீக்கெண்ட் எஃப்எம்மில். வானம் நமதே.

0: 11:51 வான நமதை கேட்டு இருக்கிறோம்.
1: இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு நம்பிக்கையை தருகின்ற நல்ல விஷயம், அதாவது இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் கூட இன்னுமே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்து எடுத்துக்காட்டுகின்ற ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது.
0: கண்டிப்பா.
1: அதாவது வெர்ஜீனியாவில் இடம்பெற்ற ஒரு விடயம். வெர்ஜீனியாவில் டாக்டர்ஸ் வந்து ஹலனியா என்கின்ற 7 வயது ஒரு சிறுமிக்கு வந்து 20 பவுண்ட்ஸ் டியூமரை வந்து
0: கண்டுபிடித்திருக்கிறார்கள். 9 கிலோ அந்த எடையுள்ளதா அந்த சின்ன பொண்ணு அந்த உடம்புல இருந்திருக்கு.
1: ஆமா, இந்த 20 பவுண்ட்ஸ் டியூமரை வந்து கண்டுபிடித்த உடனே வந்து இவருக்கு வந்து ஒரு அரிதான மற்றும் தீவிரமான புற்றுநோய் இருப்பதும் கண்டு அறியப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை வந்து ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதாக உணராதவாறு ஒரு ஆசிரியை வந்து இவருக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து இருந்திருக்கிறார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த சின்ன வயசுல நம்ம இப்பதான் சொல்லணும், அந்த மாதிரி சம்மர் டைம்ல பைக் எடுத்துட்டு வெளியே போய் பசங்களோட விளையாடுறது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போராட்டம், இந்த கீமோதெரபி, இந்த ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்ட்டு இந்த சமயத்துல அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மியூசிக் டீச்சர் டொமினிக் கைசர் அப்படின்றவங்க இந்த பொண்ணுக்கு நம்மளால ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அடிக்கடி வந்து அந்த இந்த பொண்ணுக்கு ஆரம்பிச்சதுல இந்த மாதிரி நோய் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படியாவது இந்த மாணவிக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. கிளனி ஹாஸ்டல்ல இருந்தப்போ அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் அனுப்புறது, அடிக்கடி நேர்ல போய் பாக்குறது, வீடியோ கால் மூலமா கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்களோட கிளனிய தொடர்புல வச்சிருந்தாங்க. சோ அதனால அந்த தூரமே வந்து அந்த பொண்ணுக்கு கம்மியான மாதிரி இருந்துச்சு. கிளனியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் கைசர் எங்களை கூப்பிட்டுட்டு நான் கிளனிய நம்ம கிளாஸ்ல ஒருத்தியா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியா இல்ல எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்பிரிங் கான்சர்ட் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஸ்பிரிங் கான்சர்ட்டை அந்த கான்சர்ட்டையே இந்த குட்டி போராளி அப்படின்னு செல்லமா சொல்ற அந்த கிளனிக்காகவே வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா மாணவர்களும் சேர்ந்து ரைஸ் அப் அப்படின்ற அந்த பாடலை வந்து பாடிக்கிறாங்க. அந்த பாட்டு யாருக்கு அப்படின்னா நம்ம கிளனிக்கு. அதை அந்த வீடியோ காலில் பார்த்து பொண்ணு அவங்களும் சேர்ந்து தன்னுடைய ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ அந்த டீச்சர் சொல்றாங்க, நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா, அந்த கிளனி நான் இருந்தேன் அப்படின்னா என் ஸ்கூல் என்ன கைவிடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும்.
1: என்னுடைய மனதுல வந்து வந்திருக்கும் என்ன,
0: கண்டிப்பா
1: எல்லாருமே எனக்காக இருக்கிறாங்க, என்ன எனக்காக பிரார்த்திக்கிறாங்க, என்னோட வந்து பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரி வீடியோ கால்ல வந்து என்னை பார்த்து என்னை சந்தோஷப்படுத்தி என்னோட சேர்ந்து அவர்களும் பயணிக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு விஷயத்தை வந்து ஹலனிக்கு வந்து இந்த ஆசிரியை வந்து அப்பப்ப வந்து செய்து கொண்டே இருக்கிறார்.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு குழந்தையுமே வந்து நம்மளுக்கு வந்து அன்பு செலுத்துறாங்க நிறைய பேர் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் வந்து அவங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும்னு சொல்றாங்க.
1: ஒரு பாசிட்டிவ் வைப் தானே ராஜேஷ். எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரியான வருத்தம் வரும் பொழுது எல்லாருமே வந்து பாசிட்டிவான விடயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கும் வந்து அந்த இது இருக்காது. மனதுல வந்து தாங்கள் ஒரு நோயாளி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வராது.
0: நம்மளுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து இந்த பாதி நோயை வந்து குணப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா கிளனி தன்னோட புற்றுநோய சிகிச்சையை வெற்றிகரமா முடிச்சு அந்த வெற்றி மணி இந்த கேன்சர் ஃப்ரீ பில்னு ஒன்று இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அதை அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் சில மாதங்கள்ல அவங்க ஃபுல்லா வந்து உடல் நலத்தோட ஸ்கூலுக்கு திரும்பி வருவாங்க. அப்ப வந்து மிகப்பெரிய வரவேற்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு இப்பயே வந்து அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க.
1: அப்ப இவங்களுக்கு வந்து கேன்சர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த மருத்துவர்கள் வந்து அளித்திருக்கிறார்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி நல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி டீச்சர் இந்த கைசர் மாதிரி டீச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பேருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், குறிப்பா அந்த கிளனிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். அதனாலதான் அந்த போராடி வந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்குன்னு சொல்லிக்கலாம்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் எஃப்எம்மில் வானம் நம்தே. நேரம் காலை 11:55.

0: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 Bayview Avenue, 905-883-9109.

0: சாட்டர்டே நூன்
1: ரெட்ரோ ரெட்ரோ டியூன்
0: ஆன் வானம் நமதே
1: வானம் நமதே.
2: வாழப்பழ தோலுரிச்சு பானையில ஊற வச்சு வானலில் ராப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும் அப்ப

0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே. நேரம் நண்பகல் 12:06 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே.
1: இந்த நேரத்தில் டொரண்டோவினுடைய காலநிலையை மறுமுறை பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மழைக்குரிய நாளாக இன்றைய நாள் மற்றும் நாளைய நாள் காணப்பட போகின்றது. இப்பொழுது டொரண்டோவில் 9 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலை 4 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% அதிகரிக்க போன்றது.
0: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ள 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லனா eastfm102.7@gmail.com அந்த மின்னஞ்சலுக்கும் உங்களுடைய செய்திகளை அனுப்பலாம். 12:07 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை எடுத்துக்கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக மீன் சந்தை இருக்கின்ற பொழுது மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கு 1 பவுன் 5.99, சூடை பவுன் 3.99, சூவா பாறை 7.99, அதுபோல சீம்பிரியம் ஃபிஷ் வந்து பவுன் 7.99, பொமன் போனா ஃபிஷ் வந்து 5.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ஆன் பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் பவுன் 9.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர் கோழி 6.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 19.99 பெற்றுக்கொள்ளலாம். போ பவுன் ஸ்னால் பாக்ஸ் 18.99 பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 சென்ஸ், கிரீக்கம்ப 99 சென்ஸ், பாலைப்பத்தி மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ முள்ளங்கி ஒவ்வொன்றும் பவுன் 1.99 பெற்றுக்கொள்ளலாம். இஞ்சி புடலங்காய் பாவக்காய் இந்தியன் பாவக்காய் தாமரை கிழங்கு கிரீன் பீன்ஸ் பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் பவுன் 2.49, லீக்ஸ் கட்டு 2.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கிரீன் சில்லி பாய்டங்காய் தாய் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, பட்டர்நட் 1.29, பட்டர்கப் 1.79, பீட்ரூட் 2.49, மஷ்ரூம் பேக்கெட் 2.49, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனி 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் மோனிட்டின் ஃபிஷ் 4.99, டெல்மே சோயா 99 சென்ஸ், 300 கிராம் கோக்கனமே பவுடர் 3.49, 300 டெல்லி டீ பாக்ஸ் வந்து 14.99, கரிச்சந்திரா நூடிஸ் $3-6, எம்டி பிராண்டின் நெல்லி கார்டியல் மற்றும் சர்பத் ஒவ்வொன்றும் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, 6 பவுன்ஸ் கேன் சுகர் 7.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆனக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 12.99, 8 பவுன்ஸ் முள் உளுந்து 12.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல வகையில் குறிப்பாக ஒரேஞ்ச் 99 சென்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 1.99, செரி பவுன் 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 1.99, கண்டலூப் 1.99, மன்னாசி பழம் 3.99, ஃப்ரெஷ் இளநீர் 3.99, உடனுக்குடன் பெட்டியின் தரப்படம் பப்பாப்பழம் பவுன் 1.99, அதுபோல கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, அவக்காடோ பேக் வந்து 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நெல்லிக்காய் பலாப்பழம் மாம்பழ பாக்ஸ் சொல்லி அத்தருமையை நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். கோடை காலத்தை முன்னிட்டு ஏராளமான பூமரக்கண்டுகள் மரக்கறி கண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். சமலர் உபகரணங்கள் மட்பாண்டு சமலர் உபகரணங்கள் பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் மரக்கறி வகையிலையும் நீங்கள் மொத்தமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். ஆகவே நேரடியாக வரலாம் டப்ஸ் கடன் பின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலம் தரும் நாயகனே.
2: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திகதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidya, Mechanicum Middlefield Committee. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
8: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோக் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
9: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
8: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன். குமாரன், 416-844-7390.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 12:24. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599.
1: வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் வானம் நம்பிக்கை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை தருகின்ற

0: தருணமாக மாறியிருக்கிறது. அங்கே வந்து எலிஸ் சானல்ஸ் என்கின்ற ஒரு மிகவும் வயதான ஒரு மூதாட்டி, 100க்கும் மேற்பட்ட பச்சிலம குழந்தை போர்வைகளை, பிளாங்கெட்ஸ் இருக்கிற தானே, அதை வந்து தன்னுடைய கைகளால் பின்னி இருக்கின்றாராம். பச்சிலம குழந்தைகளுக்காக இதை உருவாக்கியதன் மூலம் நிகழ்ச்சி தருகின்ற ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கின்றார் இந்த எலிஸ் என்கின்ற மூதாட்டி.
1: ஆமா,
0: இந்த பிளாங்கெட்ஸை வந்து அனைத்தையும் இவர் தான் கையால் பின்னிய அந்த 100 பிளாங்கெட்ஸையும் வந்து பிராட்ஃபோர்ட் ராயல் இன்ஃபர்மரி மேட்டர்னிட்டி யூனிட்டுக்கு அன்பளிப்பும் செய்திருக்கின்றார். மிகவும் கலர்ஃபுல் கிரியேஷனாக இந்த நியூபோர்ன் பேபி பிளாங்கெட்ஸ் இருப்பதாக அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் கூட சொல்லியிருக்கின்றாங்க.
1: ஆமா, இதுக்கெல்லாம் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டியம்மாவுக்கு கண் பார்வையில குறைபாடு இருக்கு. அவங்களுக்கு 87 வந்து ஒரு கண்ணை அவங்களுக்கு இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கண்ணிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அதே மருத்துவமனையில. அது வரைக்கும் அவங்களுக்கு கண் பார்வை கிட்டத்தட்ட முழுமையா போனதுல அந்த ஆபரேஷன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுச்சு, நல்லா மகிழ்ச்சியா மாறிடுச்சு. சரி, நான் இந்த நன்றி எப்படி திருப்பி செலுத்துறது, நன்றி கடன் திருப்பி செலுத்துறது, அதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி அவங்களாலேயே அவங்க கைப்பட இந்த இந்த குட்டி குட்டி பிளாங்கெட்ஸ் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு யூஸ் பண்றதுக்காகவே வந்து அவங்களே பொருள் வாங்கி தன் கைப்பட இந்த 100வது பிளாங்கெட்டை கொடுத்து ரெடி பண்ணி இப்ப கொடுக்க போறாங்க. அந்த மருத்துவமனையில் இருக்க எல்லா ஊழியர்களும் பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அது அந்த பிளாங்கெட் உள்ளே வந்துட்டாலே அந்த புதுசாக வந்த அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்தது, ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நிறைய வந்துருது.
0: ஏன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லான பிளாங்கெட்ஸாக அனைத்து பிளாங்கெட்ஸும் இருக்கு. ஏன்னா அதை பார்த்த உடனே மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாம், என்ன சொல்றாங்க இந்த பாட்டினா, பயன்படுத்தாவிட்டால் நம்ம எழுந்துருவோம் சொல்றாங்க. எதை அப்படின்னா, தனக்கு வந்து அவங்களுக்கு கொள்ளு பெறணும் கொள்ளு பேத்தியோ இல்லை அதெல்லாம் வருத்தப்படாம உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே, குட்டி குழந்தைகளுமே வந்து தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, நம்ம உடலையும் மனசையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதை இழந்துருவோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெல்பீயிங் பிளாங்கெட்ஸ், அவங்க வந்து இந்த வெல்பீயிங் பிளாங்கெட்ஸ் பேசிருக்கிறாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன், அதுதான் வந்து என்னை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்கிறது என ராஜேஷ். இவ்வாறு ஏராளமான நல்ல விடயங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது. நாங்களும் கூட பார்த்தீங்கன்னா எங்களுடைய மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கொள்ளணும் ராஜேஷ், இல்லாட்டிக்கு துருப்பிடிச்சிடும்.
1: ஆமா,
0: அதையும் இந்த ஞாபகத்தில் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும்.
1: அது அடிக்கடி என்ன போட்டு வந்தால் கொஞ்சம் சரியாயிரும் பாருங்க, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அது
0: என்ன போட்டு தோய வேணுமா முழு வேணுமா என்ன சொல்றீங்க?
1: இல்லை, தலைக்கு என்ன தேப்பீங்கல்ல, அதனால ஓப்பன் பண்ணி
0: உள்ளே அந்த மாதிரி செய்யணும்.
1: ஆமா, சரி, என்னதான் நம்ம பாட்டி வந்து கொஞ்சம் நம்ம ஜாலியா பேசினாலுமே இந்த பாட்டிக்கு அவங்க கண்ணில் வந்து கொஞ்சம் விஷன் வந்து கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுக்கு உள்ளத்துல எவ்வளவு பெரிய விஷன் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம உதவி செய்யணும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்ட்டு. சோ அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட தொடர்ந்தும் பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில். இது வானம் நமதே.

0: கைய விடணும். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஈஸ்ட் எஃப்எம்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: வட அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த ரகசிய தகவல்களை கனேடிய அரசுக்கு அமெரிக்கா வழங்கியதாகவும் அதற்கு பதிலளிக்க கனடா தாமதித்ததாகவும் பென்டகன் அதிகாரிகள் மேற்கோள் காட்டிய செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் புதிய போர் விமானங்களை கொள்வனவு செய்வதையும் கனடா தாமதித்தமை போன்றவையும் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தை எரிச்சலூட்டியதாக அவை கூறுகின்றன.
5: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுடன் இணைந்தமை மூலம் தமிழக காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை கண்டித்துள்ள தமிழக காங்கிரஸ் தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் உழைப்பையும் பயன்படுத்திவிட்டு பின்னர் நன்றி மறக்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை இத்தீர்மானம் காட்டுவதாக சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனித்து நின்று ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை எனவும் தற்போது தோல்வியையும் மக்களின் எதிர்ப்பையும் மறைப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும் அது தெரிவித்துள்ளது.
4: இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. உலகின் தற்போதைய நிச்சயமற்ற நிலைமைகள் இலங்கைக்கு புதிய பொருளாதார அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 12:37 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமது. இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிற நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பெருகின்ற பொழுது ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கோவா பவுன் 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி ஒவ்வொன்றும் 1.99, இஞ்சி, புடலங்காய், பாவக்காய், இந்தியன் பாவக்காய், தாமரை, கிழங்கு, கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 2.49, லீக் கட்டு 2.49, கிரீன் சில்லி, பயிற்றங்காய், தாய்ச்சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, பட்டர்நட் பவுன் 1.29, பட்டர்கப் 1.79, பீட்ரூட் பவுன் 2.49, மஷ்ரூம் பேக்கரி 2.49, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99க்கு நீங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது மஞ்சப்பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் 5.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். சூட மீன் பவுன் 3.99 பெற்றுக்கலாம். சுவாப்பாறை 7.99க்கும் சீம்பிரியும் பவுன் 7.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பொமனோ ஃபிஷ் வந்து பவுன் 5.99, சல்மன் முழு சாப்பிடுகின்ற பொழுது 7.99, அதுபோல ஃப்ரெஷ் நாள் பவுன் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல நீங்கள் பீஃப் 9.99, சிக்கன் லெக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, 3 பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போப்பவுன்ஸ் நாள் பாக்ஸ் வந்து 18.99க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல இலங்கையில் தெரிவிக்கப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வேலை பெற்றுக்கலாம். சிலோன் கிங் ஃபிஷ், சிலோன் கொடுவா, சிலோன் முரல், சிலோன் சீலா, சிலோன் பாறை என்று சொல்லி ஏராளமான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். வாழை மீனை விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல குறிப்பாக பல வகையில் ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 1.99, செரி 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஓரேஞ்ச் 1.99, கண்டலூப் 1.99, அன்னாசி பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, பப்பாப்பழம் 1.99, கொய்யாப்பழம் பாக்ஸ் 4.99, அவக்கோட பேக் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நெல்லிக்காய், பலாப்பழம், மாம்பழ பாக்ஸ்ன்னு சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல 8 பவுண்ட்ஸ் உளுந்து, முழு உளுந்து 12.99, 8 கிலோ மிஸ்டர் குனாஸ் பாபால் ரைஸ் 12.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலன் 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுண்ட்ஸ் கேன் சுகர் 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99 பெற்றுக்கொள்ளலாம். எம்டி பிராண்டின் நெல்லி கோடியல் சர்பத் அவண்டும் 6.99 நீங்க பெற்றுக்கலாம். கரிச்சந்திரா நூடிஸ் $3-$6, 300 டெட்லி டீ அடங்கிய பாக்ஸ் வந்து 14.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெல்மேஷோயா 99 சென்ட்ஸ், 3 டென்ட் ஃபிஷ் 4.99 நீங்க பெற்றுக்கலாம். கோடை காலத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்கக்கூடிய அனைத்து பூமரக்கண்டுகள், மரக்கறி கண்டுகள் இங்கே வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சமையலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை அத்தனையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகள் ஏதோ அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ் கார்டன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்து வந்திருக்கும்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663, 647 Oh My Home.
5: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: 12:48 மாநாடு நமதே நிறைவு பெறும் தருணத்தை நெருங்கிவிட்டோம்.
1: சரி, நிறைவு பெறப்போகின்றது இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சி. ஆனாலும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நீங்கள் வீக்கெண்டி ஸ்டெஃபமில் கேட்டு மகள் எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நீர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
0: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: உங்கள் அன்பன் ராஜேஷ்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களை வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: Weekend East FM 102.7 It's cool.
1: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள் செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and Event by Sparkline Entertainment Inc.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004 8074
7: 416-704-8074.
8: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் அவளுடன் ஆபத்துக் கொண்டிருக்கும்
2: வணக்கம்.
3: ஒழுங்கா கண்டினியூ.
4: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
5: தாங்க முடியலையே.
4: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
3: சூப்பரா இருக்குங்க.
6: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் அன்பே. வணக்கம் சுரேகா.
7: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
6: 23ஆம் தேதி மே மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இதை இப்போதான் நிகழ்ச்சி முடிஞ்சது போன மாதிரி இருக்கு. பார்த்தா இப்போ அடுத்த கிழமை சனிக்கிழமை வந்து நேர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்படித்தான் அந்த நாள் ஓட்டம் வந்தது. அப்படித்தான் இருக்குது.
7: அதுவும் இந்த மாதம் ஸ்பெஷலா ஓடுது.
6: ஸ்பெஷலா ஓடுது,
7: வேகமா ஓடுது.
6: கூட முழிப்பா இருந்துருக்கீங்க இந்த மாதத்துல. சரி, எனவே நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். என்ன நிகழ்ச்சியு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெற்றி பாட்டு 8 கேள்விகளை நாங்கள் கொண்டு வருவோம் வழமை போல். அந்த 8 கேள்விகளிலே 8 இலக்கங்கள் உங்களுக்காக இருக்கும். அந்த 8 இலக்கங்களிலே ஒன்றை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அந்த கேள்வியை நாங்கள் சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். ஒரு கைதட்டலும் தருவோம். நாங்கள் வாய் நிறைய பாராட்டுவோம், மனது நிறைந்து பாராட்டுவோம். அந்த பாராட்டெல்லாம் வாங்கி கொண்டு வெற்றி பாட்டை கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? காலநிலை இருக்கின்றது. இப்போது 8 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை என்பது 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 8 இருக்கும் என்றும், இரவு வலை 8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 4 இருக்கும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. 35 முதல் 45 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு, இது தூரல் அல்ல பொழிவு, இருக்கும் என்று எதிர்கொள்ளலும் இப்பொழுது தெரிவிக்கின்றது. அதனையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம்.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
6: அதே போலவே சமூக வலைத்தளங்கள் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலே ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: வெற்றி பாட்டில் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-5544-4040.

0: மூச்சு விடக்கூடிய மாதிரி இருக்கா?
1: பக்தியோட ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கு வெற்றி பாட்டு.
0: பக்தியோட ஆரம்பிச்சிருக்கிறீங்க,
1: நிச்சயமாக.
0: ரெண்டு சிகரங்கள் சேர்ந்து பாடின பாட்டு.
1: கண்டிப்பாக நாங்களும் ரெண்டு சிகரங்கள் சேர்ந்து நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சி.
0: சந்தோஷம் வேற, மனசு நிறைஞ்சிருக்கு.
1: இல்ல, மற்றவங்க பாராட்டுற விட நம்மளே நம்மள பாராட்ட,
0: நாங்க தான் பாராட்டி ஆகணும், வேற வழி இல்ல.
1: கண்டிப்பா.
0: சரி, 1:08 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்குலி செய்தாரும் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு இடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: ஒரு 1:08 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
0: நீங்கள் உங்களோடு இணைந்து பாடலை வெற்றி கொள்ளலாம். பாடலை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய டாஸ்க் தான் இந்த நிகழ்ச்சி. 8 கேள்வி, இலக்க தெரிவு, கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் நீங்கள் என்ன செய்வீங்க? சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்வீங்க.
1: அவ்வளோதான். 416-5544-0000.

0: மழை பெய்யக்குள்ள நடுவில் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. எங்களை எங்களுக்கு மேல அப்படி மழை துளி விழுற மாதிரியும்.
1: அதுக்காக தான் நாங்க இந்த பாட்டை போட்டோம் அப்படின்னு சொல்ல போறீங்க.
0: நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க.
1: நீங்க அதைத்தான் சொல்லுவீங்க.
0: நான் சொல்லல. வெற்றி பாட்டு கெடுகொண்டிருக்கணும். 1:14 நிமிடம் நீங்கள் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4004.
0: பாடலை வெற்றி கொள்ளலாம் சொல்லி சொல்ற புதுசா கேட்கறவங்க யோசிப்பாங்க, அதை என்ன செய்தா வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா?
1: வரும், கண்டிப்பா
0: கண்டிப்பா வரும். அதுக்காக நீங்க என்ன செய்யணும் என்றால், அழைத்து 8 இலக்கத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யலாம். அந்த இலக்கத்துக்குரிய கேள்வியை நாங்கள் சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி அந்த வெற்றி பாட்டை கேட்கலாம். அந்த ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று உங்களுக்காக இருக்கு. அந்த டாஸ்கை வெற்றி கொள்றதான் எங்களுடைய நேர்கள் இலக்கண ஆக்கலாச்சு.
1: அவங்க
0: அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதே இலக்கம் தான். இப்பொழுது நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மலிவு தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் மஞ்சள் பாறை ப்ளூ ஃபேஸ் திருக்கு 1 பவுன் 5.99, சூடை பவுன் 3.99, சுவா பாறை 7.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். சீம்பிரியம் ஃபிஷ் 1 பவுண்ட் 7.99, பொம்பானா ஃபிஷ் 1 பவுண்ட் 5.99, சல்மன் முழுமையாக பிறகண்டப்பட்டது 7.99, ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் பவுன் 9.99, சிக்கன் லேக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். ஊர்கோழி 6.99 மூண்டை பிறகண்டப்பட்டது 19.99 நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் ரால் பாக்ஸ் 18.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணத்தை செய்திருந்தார்கள். குறிப்பாக இலங்கையில் தெரிவிக்கப்பட்ட மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கொடுவா, சிலோன் கிங்ஃபிஷ், சிலோன் ஸ்னாப்பர், சிலோன் முரல், சிலோன் சீலா, சிலோன் பாறைன்னு சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக அவர்கள் பொழுது பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறி இந்த வாரம் விற்பனை ஆகிறது. கோவா பவுன் 99 சென்ட்ஸ், கிரிகம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி ஒவ்வொன்றும் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இஞ்சி, புடலங்காய், பாவக்காய், இந்தியன் பாவக்காய், தாமரக்கிழங்கு, கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் பவுன் 2.49, லீக் தட் 2.49, கிரீன் சில்லி, பயிட்டங்காய், தாய் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, பட்டர்நட் பவுன் 1.29, பட்டர்காப் 1.29, பீட்ரூட் பவுன் 1.49, மஷ்ரூம் பேக்கரி 2.49, 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பல வகையில பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 1.99, செரி பவுண்ட் 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆப்பிள் 1.99, சின்ன ஒரேஞ்ச் பவுன் 1.99, கெண்டலூப் 1.99, மனாசி பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99க்கு பெற்றுக்கொள்ள முடியும். பப்பா பழம் பவுன் 1.99, கொய்யா பழ பாக்ஸ் 4.99, அவக்காடோ பேக் 3.99 பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் மாம்பழ பாக்ஸை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 12.99, 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 12.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆனக்கோட்டை நிலெண்ணெய் 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுண்ட்ஸ் கேன் சோறு 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எம்டி பிராண்டின் நெல்லி கார்டியல் மற்றும் சர்பத்தை நீங்கள் 6.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரைச்சந்திரா நூடிஸ் 3 $6, 300 டெட்டு டீ பேக் 14.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெல்மே சோயா 99 சென்ட்ஸ், மவுண்ட் டென் ஃபிஷ் 4.99க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக இங்கே ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சமையலர் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்பாண்டு சமையலர் உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தில் உங்களுடைய இல்லங்களில் வைக்கக்கூடிய சகல மரக்கறி கண்டுகள், பூமரக்கண்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் எத்தனை தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்ய நேரடியாக வரலாம். டப்ஸ் கார்டன் பிஞ்ச் அண்ட் ஃபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
0: 1:17 நிகழ்ச்சியில் வெற்றி பாட்டை வெற்றி கொள்வதற்கு எங்களோட ஸ்ரீஸ்கந்த ராஜா, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உலகளவில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடு எது? உலகளவில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடு எது?
3: இந்தியா.
0: இருக்குமோ?
1: என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
0: தெரியாம தானே எனக்கு எதிர இருக்கிறீங்க.
1: இல்ல அந்த தெரியாம, இல்ல
0: அந்த தெரியாம,
1: அந்த ஒரு கிளாக்குக்கு ஒரு மரியாதை விடாமா.
0: ஓ, நீங்க
1: அந்த மாதிரி நான் அப்படியே
3: முதல் பயப்படுத்தி போட்டீங்களா?
0: இல்ல, நீங்க பதில் சொல்லும் வரைக்கும் நான் வாய் திறக்க மாட்டேன். பிள்ளையா சொன்னா திருத்தலாம்னு சொல்லுவோம். அவ இடையில நாங்க சம்பந்தமே இல்லாம கதைக்கிறோம்னு சொல்லி நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்ற ராஜா.
1: என்ன அந்த நேரம் வந்து என்ன செய்யறது? நேரம் அளவழிக்கிட்டு கொஞ்சம் விடுங்கடா.
0: சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சரி, எல்லாம் இந்தியான்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. அதுல எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று தெரியுமா? என்னத்தான் சொல்றது நன்றி இணைந்து கொண்டு வைக்கு. 788 உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மக்களவை லோக்சபாவை பொறுத்தவரைக்கும் 543 உறுப்பினர்களும் மாநிலங்களவை ராஜ்யசபாவை பொறுத்தவரை 245 உறுப்பினர்கள் ரெண்டையும் சேர்த்திங்கன்னு சொல்லிங்க 788 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய பாராளுமன்றமாக இருக்குது இந்திய பாராளுமன்றம்.
3: சரி,
0: என்ன பாட்டுக்கு போ, வெற்றி பெற்றீங்க, வெற்றி பாட்டு என்ன பாட்டு? பக்தி பாட்டு கேட்க போறீங்க, சரி, உங்களுக்கு நாங்க பக்தி பாட்டு தருவோம். நன்றி இணைந்து உடமைக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சரி, 5 நம்பர் போயிட்டு இப்ப இருக்கிறது 1-4, அதே போலவே 6-8. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கா
1: 416-554-4040.
4: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moham Ahmed Lebi 437-477-7960 437-477-7960.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: Dream Door Inc. Shyamin Pradhana Anusaraniyal Canadian TMS VS Devendranin Raja Geetha Idhirvaram June Madam 6th Thigadi Mali 6:30 Maniki Chinese Cultural Center Mandapathil Harihara Sudhan
10: Color Ribbon
9: Suresh
10: Sangeetha Megham
9: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். எழுதிய விவரங்களுக்கு 289-272-9563.
11: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
12: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
13: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6th கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1st திகதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 647-539-5601 647-539-5601.
14: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் log on to eastfm.ca.

0: நீண்ட குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வடஅமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த ரகசிய தகவல்களை கனடிய அரசுக்கு அமெரிக்கா வழங்கியதாகவும் அதற்கு பதிலளிக்க கனடா தாமதித்ததாகவும் பென்டகன் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் புதிய போர் விமானங்களை கொள்வனவு செய்வதையும் கனடா தாமதித்தமை போன்றவையும் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தை எரிச்சில் ஊட்டியதாக அவை கூறுகின்றன.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுடன் இணைந்தமை மூலம் தமிழக காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை கண்டித்துள்ள தமிழக காங்கிரஸ் தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் உழைப்பையும் பயன்படுத்திவிட்டு பின்னர் நன்றி மறக்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை இத்தீர்மானம் காட்டுவதாக சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனித்து நின்று ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை எனவும் தற்போது தோல்வியையும் மக்களின் எதிர்ப்பையும் மறைப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும் அது தெரிவித்துள்ளது.
2: இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. உலகின் தற்போதைய நிச்சயமற்ற நிலைமைகள் இலங்கைக்கு புதிய பொருளாதார அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:38 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் பாடலை நீங்கள் வெற்றி கொள்வதற்கு, உங்களுக்கு பிடித்த பாட்டை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். 1, 2, 3, 4, 6, 7, 8 என்று சொல்லி 7 இலக்கங்கள் எங்களிடம் இருக்கின்றன. 7 இலக்கத்துக்கும் 7 கேள்விகள் ரகசியமாக இருக்கின்றது. சொல்லுவாங்க அந்த என்வலப் ஒட்டினபடியே இருக்கு,
0: சீல் பண்ணி வச்சு,
1: சீல் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சொன்ன உடனே அதுக்கு பிறகு அந்த என்வலப் உடச்சு என்ன கேள்வின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்றாங்க.
0: கண்டிப்பா
1: அப்ப நீங்க கேள்வியை சொல்லுவோம், 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை கேட்கலாம். அழைக்கலாம் நீங்க
0: 4165544040.
2: Weekend Vibration. East FM 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301, 416-841-5301.
3: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
4: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
3: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455, 416-292-2455.
5: ADX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல், 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002. ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

0: ஒரு மணி 46 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பாடலை வெற்றி கொள்வதற்காக எங்களோட ஷான் இருக்கிறார். வணக்கம் ஷான்.
2: வணக்கம், இருவருக்கும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகளவில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பழம் எது? உலகளவில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பழம் எது?
2: ஆப்பிள்.
0: திருத்தலாம்.
2: மாம்பழம்.
0: திருத்தலாம்.
2: ஸ்ட்ராபெரி.
0: திருத்தலாம்.
1: இனி திருத்தலாது.
0: ஒவ்வொரு செகண்டுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லி இருக்கலாம், அப்ப வெற்றி பெற்றிருக்கலாம்.
1: இல்ல, எல்லாத்தையும் யோசிச்சேன். நான் ஆரம்பத்துல ஒரு சொல்லக்குள்ள யோசிச்சேன், அப்படி தான் மூலாதான் பதில் வர வேண்டும். அதே மாதிரி வந்தது. ஆனா ஸ்ட்ராபெரியில நான் எதிர்பார்க்கல. அநியாயத்துக்கு நீங்க பதில் சொல்றீங்க. நீங்க வாழைப்பழம் என்ற ஒரு சாமான் இருக்கன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையே,
0: மறந்து போய்
1: இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க. நீங்க
2: வாழைப்பழம் சொல்லப்பா, வாழைப்பழம் சொல்லப்பா.
1: அந்த பாத்தீங்களா,
0: மனைவி சொல்லே மந்திரம்.
1: நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி ஷான். அதே உலகளவில் அந்த காலநிலை, எல்லா காலநிலைகள் பொதுவான காலநிலைகளில் அதிகம் வளரக்கூடிய ஒரு மரமாகத்தான் இந்த வாழை மரம் இருக்குது. அதனால தான் வாழை பழங்களினுடைய உற்பத்தி என்பது உலகளவிலே அதிகம். எனவே உலகளவிலே உற்பத்தி அதிகம் செய்யப்படுகின்ற பழம் வாழைப்பழம்.
0: ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் எத்தனை பேர் இன்றைக்கு அவங்களுக்குள்ள முணுமுணுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்படி நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கி கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இப்பொழுது கோவா பவுண்ட் 99 சென்ட்ஸ், குயிக்கம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி ஒவ்வொன்றும் 1.99, இஞ்சி, புடலங்காய், பாவக்காய், இந்தியன் பாவக்காய், தாமரை கிழங்கு, கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். கத்திரிக்காய் பவுண்ட் 2.49, லிக்கட்டு 2.49, கிரீன் சில்லி, பயிட்டங்காய், தாய்ச்சில்லி ஒவ்வொன்றும் பவுண்ட் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். பட்டர்நட் 1.29, பட்டர்காப் 1.79, பீட்ரூட் 1.49, மஷ்ரூம் பெக்கரி 2.49, 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குறிப்பாக மஞ்சப்பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் 5.99, சூடை 3.99, சுவாப்பாறை 7.99, சீம்பிரியம் ஃபிஷ் 7.99, சல்மன் போல் சாப்பிடுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ஆர் பவுண்ட் 4.99, போக் பவுண்ட் 4.99, பீஃப் பவுண்ட் 9.99, சிக்கன் லெக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்க பெற்றுக்கலாம். போ பவுண்ட்ஸ் ரால் பாக்ஸ் 18.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட்வைகளும் ரனேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை குறிப்பாக 8 பவுண்ட்ஸ் முழுவதும் 12.99, 8 கிலோ மிஸ்டர் குடாஸ் பாபால் ரைஸ் 12.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆனக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, போ பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுண்ட்ஸ் கேன் சுகர் 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, எம்டி பிராண்டின் நெல்லி கோடியல் மற்றும் சர்பத் வந்து ஒவ்வொன்றும் 6.99, கரிச்சந்திரா நூடிஸ் $3.6, 300 டெட்லி டீ பேக் பாக்ஸ் வந்து 14.99, 300 கிராம் கோக்ரட் மில்க் பவுடர் 3.49, டெல்மே சோயா 99 சென்ட்ஸ், 3 டின் ஃபிஷ் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவரை பல வகையில பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் பவுண்ட் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, புளுபெரி பாக்ஸ் 1.99, செரி பவுண்ட் 2.99, மினி வாட்டர்மெலான் 2.99, ஆப்பிள் பவுண்ட் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 1.99, கேண்டலூப் 1.99, அன்னாசி பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் வந்து 3.99 தருகின்றார்கள். அதுவரை பப்பா பழம் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, அவக்காடோ பேக் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் மாம்பழ பாக்ஸை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவரை சமையலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தில் உங்கள் இல்லங்களில் வைக்கக்கூடிய அனைத்து பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளோ அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். இப்பொழுது நீங்க மொத்தமாகவும் நீங்கள் மரக்கறி வகைகளையும் நீங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான வாகன திருப்பங்கொண்டு அமைந்திருக்கிறது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: 1:56 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் பாடலை வெற்றி கொள்வதற்காக எங்களோடு சின்னா இருக்கிறார். வணக்கம் சின்னா.
2: வணக்கம். இருவருக்கும்
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா, நீங்க இருவரும் நல்லா தானே?
0: நாங்க நல்ல சுகம். என்ன இலக்கத்தை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு?
2: எனக்கு என்ன இப்பதான் கவனிக்கிறேன், இலக்கம் என்ன இருக்கு?
0: 1, 2, 3, 4, 6, 8. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிக வயதில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்?
1: வாழ்த்துக்கள் சின்னா.
2: நன்றி.
1: சரி, ஒரு குத்து மதிப்பா சொன்னீங்களா இல்ல சரியா தான் தெரிஞ்சு சொன்னீங்களா? பதில் வந்துட்டு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். வெற்றி பெற்றிருக்கீங்க. வெற்றி பாட்டு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு இன்னும்
1: சரி வெறும் பாடல். நன்றி, இணைந்த குணமைக்கு
2: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
3: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
6: செய்யலாம்.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
6: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.

0: 2:02 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: டொரண்டோ இப்பொழுது என்ன காலநிலை என்று சொல்லி பார்த்தால் இப்பொழுது 9 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 4 உணர்கின்றோம். மழையுடன் கூடியிருப்பதாக பெரும்பாலான ஜிடிஐ பெருமாகம் அமைந்திருக்கின்றது. அதே போலவே பிற்பகல் வேலை என்பது 25 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு இருக்கும் என்ற எதிர்கொள்ளல் தரப்பட்டிருக்கிறது. 11 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை கொஞ்சம் உயர்வடையும் என்ற ஒரு எதிர்கொள்ளலும் தரப்பட்டிருக்கிறது.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
1: சீனா வெற்றி பெற்று வெற்றி பாடலாக கேட்டார் 7 அறிவு திரைப்பட பாடல் ஒலிக்கின்றது. உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கும் மணி தொலைபேசி இலக்கம்
0: 416-5544-0040.

0: 2:07 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இல்ல, ரெண்டு பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஒன்று அனிருத்துக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கிட்ட எடுக்கிற நேரத்தில் நினைச்சிருவாங்க பாட்டு முடிஞ்சோ ரெண்டு நினைச்சிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு பார்த்தா அனிருத் பாடுவார் அல்ல, இது ஒன்று வருமெண்டு வைங்களேன். ஹாரிஸ் ஜெயராஜும் அதே மாதிரி தான், முடிக்கிற நேரத்தில் சின்ன ஒரு கேப் விட்டு அதுல வாய்ஸ் வராது, இன்ஸ்ட்ருமெண்ட் வரும், ஏதோ ஒன்று வரும். எனக்கு நான் நோட் பண்ணேன், நீங்க போனீங்க போயிட்டு
0: பாட்டு முடிஞ்சிட்டு போறதும் இல்ல, முடியல வெயிட் பண்ணிட்டு அவர் சொல்றதும் இப்படிதான் ஒரு செகண்ட் கணக்குல ஒரு போராட்டமா இருந்தது.
1: மொத்தத்துல அவதிப்படக்கூடாது, அவ்வளவு
0: பொறுமையாவே நேரத்தை சொல்லுவோம் நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி இதை விளங்கி கொண்டுட்டேன்.
1: 2:08 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். உங்களிடம் மீதம் இருக்கின்ற கேள்விகள் 2, 3, 4, 6, 8 இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் கரண், வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இவரு நிலவா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நிலவா இருக்கிறேன்.
0: இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
2: 6.
0: உலக மக்கள் தொகையில் மிக குறைந்த சதவீதத்தினர் கொண்டுள்ள பிளட் குரூப் எது? உலக மக்கள் தொகையில் மிக குறைந்த சதவீதத்தினர் கொண்டுள்ள பிளட் குரூப் எது?
2: ஓ பிளஸ்,
1: திருத்தலாம்.
2: ஏ நெகட்டிவ்,
0: திருத்தலாம்.
1: திருத்த முடியாதே. இனி நன்றி இடைந்தவன் வைக்கிறேன்.
2: நன்றி.
1: 2:09 சில சொல்லுவாங்க அந்த கால் வைக்கிற இடமெல்லாம் வெடிகுண்டு தான் இருக்கு,
0: கண்ணி வெடி.
1: அப்படி யோசிச்சிட்டாரோ தெரியல, நான் என்ன செய்யறேன். அப்படித்தான் உலக மக்கள் தொகையில் மிக குறைந்த சதவீதத்தினர் கொண்டுள்ள பிளட் குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி நெகட்டிவ். எனவே இதுதான் சரியான பதில். எனவே இணைந்திருந்த கரண், உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீதம் இருக்கின்ற கேள்விகள் 2, 3, 4, 8 இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்கு சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்கநகை பரிசு. தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599. 4169004599.

0: 2:14 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்கள் பாடலை வெற்றி கொள்வதற்கு கேள்வியை தெரிவு செய்ய வேண்டும். கேள்வி எங்களிடம் இருக்கின்ற கேள்விகள் 2, 3, 4, 8 நான்கு கேள்விகள் இருக்கின்றன. எனவே நீங்கள் இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: இதனை நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 சென்ட்ஸ், கீக்கம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, ஓண்டும் 1.99 நீ பெற்றுக்கொள்ளலாம். இஞ்சி, புடலங்காய், பாவக்காய், இந்தியன் பாவக்காய், தாமரக்கிழங்கு, கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர் ஓண்டும் 2.99, கத்திரிக்காய் பவுன் 2.99, லீக்ஸ் கட் 2.49 பெற்றுக்கொள்ளலாம். கிரீன் சில்லி, பாய்ட்டங்காய், தாய் சில்லி ஒவ்வொன்று 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பட்டநாட்டு 1.29, பட்டாக்காய் 1.79, பீட்ரூட் 2.49, மஷ்ரூம் பெக்கரி 2.49, 10 பவுன்ஸ் வைட்டோனி 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒன்றும் 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சூடை 3.99, சூவாப்பாறை 7.99, சால்மன் முழுசா பருகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ஹால் வந்து 4.99, போக் 4.99, பீஃப் 9.99, சிக்கன் லேக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல போப்பான்ஸ் 4 பாக்ஸ் வந்து 18.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்து வழங்குகின்றார்கள். நீங்க ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல குறிப்பாக 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 8 கிலோமீட்டர் கூட பாபோல் ரைஸ் 12.99, 8 பவுன்ஸ் பாய்ஸ் பெருப்பா 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்னும் ஏராளமான பொருட்களை நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். வாரத்தில் 7 நாட்களும் நீ ஓஷ் சுபமாக திறந்திருக்கும்.
3: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421, 416-626-8421.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Torontoville, கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர், குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: Weekend, weekend, East FM 102.7.

0: வாயேன்றதுக்கே எவ்வளவு மாடியுலேஷன், எத்தனை டேக் போயிருக்கு நான் யோசிச்சு
1: பாக்குறேன்.
0: நிச்சயமாக
1: இல்ல போயிருக்கலாம், அதுக்கு அதுக்கு தான் அந்த நிச்சயம்.
0: மூவி டைரக்டர் ஒன்னு எதிர்பார்ப்பார், மியூசிக் டைரக்டர் இன்னொன்று எதிர்பார்ப்பார், பாடுறவர் இன்னொன்று குடுப்பார். அப்படி இருக்கு,
1: அவர் இவ்வளத்தையும் சொல்றீங்க. பாடலாசிரியர்
0: பாடலாசிரியர் கவனிக்க மாட்டேன், அவர் லிரிக் சரியா இருக்கான்னு மட்டும் பார்ப்போம்.
1: அப்படியா,
0: இவங்க ரெண்டு பேரும் தான் மண்டை வெடிக்கும்.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சந்தியா, உங்களுக்கு ஒரு இசை ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. நல்ல தெல்ல தெளிவா
0: இல்ல இல்ல, இதெல்லாம் சிச்சுவேஷன். நீங்க
1: கடந்த பத்தாம் திகதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் எத்தனையாவது முதலமைச்சர்? கடந்த பத்தாம் திகதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் எத்தனையாவது முதலமைச்சர்?
0: முதலமைச்சராக பதவியேற்ற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய எத்தனையாவது முதலமைச்சர் என்பதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். பலவிதமாக யோசிக்கலாம், பலர் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள், பலர் பல ஆண்டுகள் இருந்திருக்காங்க, பல தடவைகள் இருந்திருக்கின்றார்கள். தரவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சில வேளைகளில் கருணாநிதி உதாரணமாக ஒரு இரண்டு மூணு தடவை இருந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், கருணாநிதி ஒரு தடவை இருந்த மாதிரி தான் சில தரவுகள் காட்டும். ஆனால் நாங்கள் கேட்கறது ஒவ்வொரு ஆண்டு ஆட்சி அமைக்கின்ற ஆண்டுகள், ஒவ்வொரு 5 ஆண்டும் அந்த ஆட்சி மாறிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆண்டுகள் என்று வர்ற போது இவர் எத்தனையாவது முதலமைச்சர் என்று கேட்டால், 17வது தமிழக முதலமைச்சராக இவர் பதவியேற்றுக் கொண்டார் கடந்த 10ஆம் தேதி.

இப்படி சூடு.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதை வலியுறுத்துவோர் பொது வாக்கெடுப்பை கோருவதற்கான வாக்கெடுப்பு வெற்றி பெறுவதற்கு முதலில் உழைக்க வேண்டுமென அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தை கோரும் பொது வாக்கெடுப்பை அல்லாமல் அவ்வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதற்கான வாக்கெடுப்பே நடத்தப்படும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்திருந்தார். அல்பர்டா பிரிவினவாத தரப்புகளின் மத்தியில் இவ்வறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
2: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 2 ஆண்டுகள் கூட நீடிக்காதென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் சினிமா கவர்ச்சி வாக்குகளே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழுந்ததாகவும் விரைவில் மக்கள் தம்மை தேடி வருவார்கள் என்றும் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். அதேவேளை சினிமா கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த தாவேகாவின் வெற்றியை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம் எனவும் இது தற்காலிகமானதே என்றும் திமுக

0: உடன் கூட்டணியில் உள்ள தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிருடன் விளையாடியவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளினால் அச்சத்தில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சஹரானின் வாக்குமூலம் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்த ராஜபக்ஷ தரப்பு தற்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத கதைகளை கூறுவதாக அது சாடியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்ஜோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551.
4: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.

0: 2:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் பாட்டை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு அழைக்கணும். தொலைபேசி இல்லை, நீங்கள் அழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் வளமையாக வேறுபடி அழைக்கிற அப்படி தான் அழைக்கணும். சரி, தொலைபேசியில் நீங்கள் அழைக்கலாம், நாங்கள் கேள்வியை நீங்கள் சொல்வீர்கள், கேள்வி இலக்கத்தை நீங்கள் சொல்வீர்கள், கேள்வியை நாங்கள் சொல்வோம், பதிலை 10 வினாடிகளுக்குள் சொல்லி பாட்டை வைத்துக்கொள்வீங்க.
0: வெற்றி குடுகுடுக்கார மாதிரி
1: என்ன செய்யறது அப்படித்தான். ஆனால் சரியாக பிடிச்சிங்க, வேற குடுகுடுக்கார
0: வேற ஒரு கிழமையா ரெண்டு கிழமையா தொடர்ந்து வெற்றி பாட்டோட பயணிக்கும் போது
1: பாருங்க. நான் வேற மாதிரி நினைச்சா நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. அந்த குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்பாரன் பிடிச்சி சொல்ல மாட்டாங்க.
0: இல்ல, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு, அதே மாதிரிதான் தோணுச்சு.
1: அந்த அப்படி இருக்கு. இலக்கம் 2-3-4 இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: இப்பொழுது நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவலை கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. 8 பவுன்ஸ் முழு உளுந்து பண்ணி 2.99, 8 கிலோமீட்டர் குடாஸ் பாபால் ரைஸ் பண்ணி 2.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 750 மில்லி ஆனக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கேன்ஷுர் 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, எம்டி பிராண்டின் நெல்லி கோடியல் மற்றும் சர்பத் வந்து 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடிஜதரா நூடிஸ் 3 $6, 300 டெட்லி டீ பேக் அடங்கி பாக்ஸ் வந்து 14.99, 300 கிராம் கோக்கர் மில்க் பவுடர் 3.49, டெல்மே சோயா 99 சென்ட்ஸ், 3 டின் ஃபிஷ் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஏராளமான மளிகைப் பொருட்களை கூட நேரடியாக விற்கின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் குறிப்பாக ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, புளூபெரி பாக்ஸ் வந்து 1.99, செரி வந்து 2.99, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 1.99, கண்டலூப் 1.99, அன்னாசி பழம் 3.99, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 உடனுக்குடன் பெட்டி எந்திருக்கின்றார்கள். பப்பா பழம் பவுன் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, அவக்காடோ பேக் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதோட நெல்லிக்காய் பலாப்பழம் மாம்பழ பாக்ஸ் சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பசுமையான மரக்கறிகள் குறிப்பாக கோவா 99 சென்ட்ஸ், கியூக்கம்பர் 99 சென்ட்ஸ், வாழைப்பத்தி, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி ஒவ்வொன்றும் 1.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். இஞ்சி, புடலங்காய், பாவக்காய், இந்தியன் பாவக்காய், தாமரை கிழங்கு, கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கத்திரிக்காய் பவுன் 2.49, லீக்ஸ் கட்டு 2.49, கிரீன் சில்லி, பாய்ச்சங்காய், தாய் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99, பட்டர்நட் 1.29, பட்டர்கப் 1.79, பீட்ரூட் 1.49 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். மஷ்ரூம் பேக்கெட் 2.49, அதேபோல 10 பவுன்ஸ் ஒயிட் ஒன் 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குறிப்பாக மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் பவுன் 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சூடை 3.99, சூவா பாறை 7.99, பொம்போனா ஃபிஷ் வந்து 5.99, சீம்பிரியம் ஃபிஷ் வந்து 7.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும். சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, போக் பவுன் 4.99, பீஃப் 9.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, அல்லது மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போக் பவுன் ஸ்மால் பாக்ஸ் 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது சிலோன் கிங்ஃபிஷ், சிலோன் கொடுவா, சிலோன் முரல், சிலோன் சீலா, சிலோன் பாறை, விலைமீன் என்று சொல்லி அத்தனைமே நீங்கள் பெற்றுக்கலாம். பாபிக்கைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் உங்களுக்கு மரணத்தை சேர்ந்திருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான பூமரக்கன்று குறிப்பாக கோடை காலத்தை முன்னிட்டு நீங்கள் வீட்டில் தோட்டத்தில் விற்கக்கூடிய அத்தனை பூமரக்கன்றுகளும் மரக்கறி கன்றுகளையும் விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். இதன் தாண்டி சமையலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோட் அண்ட் ஃபின் சந்திப்பில். ஏராளமான வாகன திருப்பங்களோடு அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கும்.
0: 2:48 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் அப்படின்னு சொல்லி நிறைவடைஞ்சிட்டு போப்புறோம் நினைச்சுக்கண்டா, நெவர்
0: இல்ல.
1: நாங்க தேவகுமார் சந்திச்சுட்டா, நாங்க சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு போப்புறோம்.
0: ஆமா, அவர் வெற்றி பாட்டை கேட்டுட்டு தான் நாங்க போவோம்.
1: வணக்கம் தேவகுமார்.
0: வணக்கம்.
1: சரி, அவருக்கு என்ன நடந்ததோ இல்லாம தொலை தொடர்புல உள்ள சிக்கல்களால நடந்திருக்கலாம். சரி, 2:49 நிமிடம் நிகழ்ச்சியை நிறைவுகள் கொண்டு வரணும். இன்றைய நாளும் நாங்கள் பல நேயர்களோடு கதைத்திருந்தோம். அவர்களும் வந்திருந்தார்கள், கேள்வியை இலக்கத்தை சொல்லி கேள்வியை அறிந்து கொண்டு பதிலை 10 வினாடிகளுக்குள் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. சிலர் சொல்லி வெற்றி பெற்றிருந்தாங்க. அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற வாரமும் இதே போலவே 8 கேள்விகள் உங்களுக்காக வரும். நீங்களும் இணைந்து கொண்டு பதிலை சொல்வதற்கு இப்போவே நாங்கள் பெஸ்ட் விஷஸ் நாங்கள் சொல்லிடுறோம், அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிடுறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ரெண்டு பேருமே போறல, ரெண்டு பேரும் இருக்கப்படும். அதனால ஒலிக்கின்ற பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள்
0: அறிவது கரவேலோட இணைந்திருக்க போகின்றோம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும்,
1: மழையாய் பொழியும்
0: என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralites.com.
6: Weekend, East FM, 102.7, it's cool.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஒரு விடயம்
2: 1000 விளக்கங்கள். கலகலப்பான 2 மணி நேரம்.
3: நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துக்கலடா. எங்க அப்பா
2: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
4: ரெடியா சுரேகா?
5: ரெடிதான்.
4: 1 மணி 1 நிமிடம் 5 மணி வரை 2 மணி நேரம் நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். வளமையாக அறிவது கரவேல். சுவாரஸ்யமாக ஒரு விடயத்தை பற்றி பல விடயங்கள் சொல்லும், அதை பற்றியதாக இருக்கும். அதே போலவே இன்றைய நாளும் ஒரு முக்கியமான விடயம் ஒருவரை வேறு பிரித்து காட்டுகின்ற, ஒரு அபிமானத்தை ஏற்படுத்துகின்ற, அது பலவிதமாக சொல்லலாம், அப்படியான ஒரு தலைப்பை நாங்கள் இன்றைய நாளில் கொண்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்காக சொல்ல போகின்றோம். சிரிக்கலாம், சிந்திக்கலாம், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குதுல.
5: நிச்சயமா நேயர்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விடயமாக இருக்கு.
4: அதே உங்களுக்கு சோர்வா சொல்றீங்க?
5: இல்ல, பிடித்தமான விடயமாக இருக்கலாம். இப்ப சரியா?
4: இப்ப சரி, அந்த உற்சாகம் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்களே சொய்யுங்க இருந்தீங்கன்னு சொன்னா கேட்டு இருக்கிறாங்க, இப்படி ஃபீல் பண்ணுவாங்க.
5: இப்ப நாங்க சொன்ன உடனே அவங்களும் எலும்பி ஸ்டடி ஆயிட்டு ஓகே
4: என்ன சுரேக்காது அப்படின்னு கேட்பாங்க.
5: கண்டிப்பா இப்ப சொல்லுங்கப்பா, என்னத்த சொல்ல போறீங்கன்னு முதல் சொல்லுங்கன்னு கேட்க போறாங்க. இப்ப
4: அதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா மழையுடன் கூடிய ஒரு பொழுதாக ஜிடிஏ பெருமாக அமைந்திருக்கிறது. 9 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 4 உணர்கின்றோம். அதே போல 25 மில்லிமீட்டர் வரையான மழை பொழிவு இருக்கும் என்ற எதிர்கூறல் தரப்பட்டிருக்கிறது. நாளை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை இதே அளவு 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு இருக்கும் என்றும், 18 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 12 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை என்று இப்போதைக்கு எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
4: அதே போலவே பேஸ்புக், எங்கெல்லாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் இருக்கின்றது, இஸ்டெஃப்எம் தமிழ். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இஸ்டெஃப்எம் 102.7 எக்கச்சக்கமான கண்டென்ட் அங்கு நீங்கள் போய் பார்க்கலாம். நேரம் போகலன்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி அப்படி இப்படி தட்டாம அங்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஏகப்பட்ட விடயங்களை அங்கு சமூக வலைத்தளம் மூலமாக இஸ்டெஃப்எம் தந்திருக்கின்றது. அதே போலவே எங்க போனாலும் நீங்கள் இஸ்டெஃப்எம் மூலமாக எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அதே போலவே ஆண்ட்ராய்ட் அதே போலவே iOS மூலமாக நீங்கள் எமது ஆப்னை திறவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை துல்லியமான ஒலித்தெளிப்போடு கேட்கலாம்.
5: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: சங்கர்பாதம் கேட்கிறேன், என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு கேட்கிறார். இந்த பாட்டு முடிய என்ன சொல்றேன்னு சொல்றோம்.

0: பலரும் இது இல்லாம வெளியில போக மாட்டாங்க. அப்படி ஒரு இது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னாலும் அது தனது தோற்றத்தை அழகுபடுத்த பல்வேறு வழிகளை கண்டுபிடித்திருக்கிறான் மனிதன். ஒரு மனிதனை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகின்ற மிக முக்கியமான விஷயம்தான் இந்த வாசனை திரவியம், பர்ஃப்யூம். ஒருவர் பேசுறதுக்கு முன்னமே அவருடைய நறுமணம் எங்களை வந்து சில அப்படியே குறுக்கிறது போனாலே அப்படியே சில பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ட்ராங்காக பர்ஃப்யூம் போட்டிருப்பாங்க, சில சும்மா லைட்டாக போட்டிருப்பாங்க, அது ஒரு டேஸ்ட். சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்ஃப்யூம் அந்த ஏரியாவுக்கு போனாலே தலடிக்கும்,
1: பிடிக்காது,
0: அப்படிலாம் இருக்குது, நிறையவே இருக்குது. அந்த உலகம் பார்த்தீங்கன்னா முழுவதும் இந்த வாசனை திரவியம், அந்த பர்ஃப்யூம் என்ற பொருள் மிக மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு நல்ல நெருங்கிய ஒரு நண்பர் அவர் இங்கே வந்திருந்தார், ரொம்ப அவரை போய் மீட் பண்ணுறாரு, அவரை பேக்கேஜை திறந்தார். திறந்த நேரம் பார்த்தா கிட்டத்தட்ட சரியான ஹெவியாக அவர் இருந்தது. அது ஆரம்பத்தில் சொல்லிடுவோமே, ஹெவியாக இருந்தது, என்னடா ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம், இல்லை இல்லை என்னோட முக்கியமான சாமான் நான் எப்போவுமே கேரி பண்ணுறேன் அப்படின்னு. அது என்ன முக்கியமான சாமான்னு பார்த்தா பெர்ஃப்யூம். கிட்டத்தட்ட 13 விதமான பெர்ஃப்யூம் அவர் வச்சுருந்தார்,
1: ஒருத்தர்.
0: அப்போ நாங்கள் இருந்து 13 வச்சு என்ன செய்ய போகிறீங்க, நீக்க போகிறதே 5 நாள். இந்த 5 நாளுக்கு ஒன்றொண்டு பாவிச்சா கூட 5 13 இது நாங்க ஒன்று வாங்கினாலே முடிகிறது 1.5 வருஷம் எடுக்குது. இது
1: நம்மட ரகசியங்களை சொல்லக்கூடாது,
0: இல்ல சொல்றேன். ஒன்று வாங்கினாலே முடிகிறது 1.5 வருஷம் எடுக்குதுன்னா ஒரு காரணம் என்னடா, நப்பித்தனம் இல்ல, ஆனா பாவிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுதான் விஷயம்.
1: அது ஒவ்வொருத்தர் மாதிரி,
0: அதாவது இது மனித, அதாவது மனித உணர்வினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல தனித்துவமான ஒரு அடையாளம், ஆடம்பர வாழ்க்கையினுடைய சின்னம், இது முக்கியமானது. அந்த 13 பெர்ஃப்யூமுக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த பாரு உதாரணத்தோட சொல்றேன், அதே போல காதல் உணர்வின் மொழின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப காதலர்கள் சந்திக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா வேர்வ மனத்தோட போயிடாது, ஒண்ணுமே இல்ல, போயிருந்த ஒரு ரொமான்ஸா கதைக்கிற டைம்ல, ஒரு ரொமான்டிக் ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வேர்வ மனத்தோட போயிருந்து எப்படி கதைப்பீங்க? நான் நியாயமான வழியே கேக்குறேன், காதல் உணர்வின் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நாகரிகமான வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி, அந்த நாகரிக வளர்ச்சி, அதாவது நீங்க எத்தனை பெர்ஃப்யூம் வச்சிருக்கீங்க, அதாவது நீங்க பயன்படுத்துகிற பெர்ஃப்யூம் அந்த பிராண்டை வச்சு அவர்கள் அவர்களுடைய அந்த வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சியை பற்றி பார்ப்பாங்க. அதனுடைய அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு வசதி படைத்தவர்கள் என்றதை காட்டிக்கொள்றதுக்காக, எந்த மாதிரி அந்த ஆரம்பத்தில் ஃபோனை இப்போ மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்களோ, என்னோடய ஃபோன் இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு பெர்ஃப்யூமும் அப்படி ஒரு அடையாளத்தை கொடுக்குதான். மனிதர்களுடைய அந்த உயர்வின் அடிப்படையிலான ஒரு மரியாதையை கொடுக்குதான், அது வளர்ச்சியை கொடுக்குது. சரி, இப்படியோ ஒன்று கொடுக்குதான், இப்படியெல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃப்யூம் மனிதனுடைய நினைவிலே நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் சொல்லி சொல்றாங்க. உண்மைதான். இப்ப சில இது கூட அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் காணலாம். ஒரு ஆள் அப்படி குறுக்கறது போகிற நேரத்தில், அல்லது நல்ல தெரிஞ்சவர்கள் வார நேரத்தில், ஓ இவர் தான் வாரார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு பெர்ஃப்யூம் பல வேலைகளை செய்யும். அவள் இப்படியெல்லாம் இருக்குது. அதை இதுக்கு பிறகு இன்னும் டீப்பாக போதவில்லை, அது உருவான வரலாறு பற்றி நாங்கள் பார்க்கலாம் ஒரு பாட்டை கேட்டதுக்கு பிறகு. ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரமாணமான மனதை மயக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் டோர்சி மூலம் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்பெஷல் டிக்கெட் இவெண்ட் இன்றும் நாளையும் காலை 11 மணி முதல் மாலை 8 மணி வரை மார்க்மன் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் சிறப்பு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வருகின்றன நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 647-336-5529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மூன்று மணி 3:18 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பர்ஃபியூம் பற்றிய தகுந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற மளிகை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களுடைய வீட்டின் மோட்கைச்சினை நீங்கள் பிரைவேட் இடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கிறீர்கள்.

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போதோ இலகுவாக சுருட்டி எடுத்துச் செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
3: Ajax Mitsubishi இல் Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002
4: Subhra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Subhra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406-416-908-5656
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன்க் 416-779-2323 416-779-2323
5: Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390 416-844-7390
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்
7: FM 102.7 East FM.ca

0: 1:29 நிமிடம் 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமான ஆல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் திருஷ்யம் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வூட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்கநகை பரிசு, தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
2: கொஞ்சம் செய்திகள்.

0: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதை வலியுறுத்துவோர் பொது வாக்கெடுப்பை கோருவதற்கான வாக்கெடுப்பு வெற்றி பெறுவதற்கு முதலில் உழைக்க வேண்டும் என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தை கோரும் பொது வாக்கெடுப்பை அல்லாமல் அவ்வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதற்கான வாக்கெடுப்பே நடத்தப்படும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்திருந்தார். அல்பர்டா பிரிவினைவாத தரப்புகளின் மத்தியில் இவ்வறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 2 ஆண்டுகள் கூட நீடிக்காதென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் சினிமா கவர்ச்சி வாக்குகளே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழுந்ததாகவும் விரைவில் மக்கள் தம்மை தேடி வருவார்கள் என்றும் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். அதேவேளை சினிமா கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த தாவேக்காவின் வெற்றியை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம் எனவும் இது தற்காலிகமானதே என்றும் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிருடன் விளையாடியவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளினால் அச்சத்தில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜஹ்ரானின் வாக்குமூலம் எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்த ராஜபக்ஷ தரப்பு தற்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத கதைகளை கூறுவதாக அது சாடியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்போ

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.3.

0: பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனையில் செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: second East FM 102.7 is cool.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: ஈஸ்ட் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 4:03 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமேல் 8 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. தொடர்ந்து 3 உணர்கின்றோம். மழையுடன் கூடியிருப்பதாக ஜிடிஏ பெரும்பாக்கம் அமைந்திருக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
0: அறிவது கரவேல் இன்றைய நாளில் பர்ஃபியூம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். வாசனை திரவியங்கள் மொசபத்தேமியா, அதே போலவே உலகிலேயே முதல் பர்ஃபியூம் தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. மொசபத்தேமியாவில் வாழ்ந்த டப்புட்டி என்ற ஒரு பெண் வேதியியலாளர் தான் உலகிலே முதல் பெர்ஃபியூமை தயாரித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. மலர்கள், எண்ணெய்கள், நீர், இயற்கை மூலிகைகள் இதுவெல்லாம் வச்சு தான் இவர் என்ன செய்யறாரு, அந்த பெர்ஃபியூமை தயாரிச்சிருக்கிறார்.
1: பாரசீகர்களின் பங்களிப்பை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பாரசீகர்கள் வந்து வாசனை உலகில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்களாம். அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, ரோஜா நீரை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க, வாசனை எண்ணெய்களை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவி ஊட்டுகின்ற ஒரு முறையை வந்து கூட கண்டுபிடிச்சிருக்கிறார்களாம்.
0: இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, ஆனால் உடம்புக்கு போடலை, விஷயங்களுக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது பிறகு அந்த நவீன காலங்கள்லாம் இதை, அதாவது இந்த மனிதர்களுடைய தோலுக்கு ஒத்துப்போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தயாரிப்புகள்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபியூம் என்னுடைய பாரம்பரியம் மிகப்பெரிதாக சொல்லப்படுகிறது. அத்தர் மரபுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில். இந்த அத்தர் என்றது இயற்கை வாசனை எண்ணெய்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதா, இன்றும் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக சந்தனம், ரோஜா, மல்லிகை, குங்குமப்பூ, கஸ்தூரி, லவங்கம், ஏலக்காய் போன்றவை இதில் முக்கியமான மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுது.
1: முகலாய அரசர்கள் மற்றும் வாசனை சம்பந்தமான ஒரு விடயங்களை பார்க்கும்போது, முகலாய அரசர்கள் வந்து பெர்ஃப்யூமை வந்து அரச மரபாக வந்து மாற்றினார்களாம். அவர்கள் அரண்மனைகளில் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வாசனை நீரை வந்து தெளித்திருக்கிறாங்க, வாசனை எண்ணெயை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, மலர் குளியல் செய்திருக்கிறார்கள், வாசனை புகை வந்து மிகவும் பிரபலமாக இருந்ததாம். அது வந்து இன்றைக்கும் அந்த வழக்கத்தில் இருக்குதானே சஞ்சயன், வாசனை புகை
0: அப்படி இருக்கு. அதே போல வந்து நூர்ஜஹான் ராணி பாருங்க, இந்த பெண்கள் தான் அந்த வாசனைக்கு அதிகம் அடிக்ஷன், அடிக்டடாக ஒரு
1: பெண்கள் என்றாலே நறுமணம் தான்.
0: நறுமணம் திருவிடையாளர் ஞாபகம் வந்துட்டு. அதே போல பெர்ஃபியூம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபியூம் என்ற சொல் லத்தீன் மொழியிலே இருக்கின்ற பெர்ஃபும் என்பதிலிருந்து தான் வந்ததாக சொல்லப்படுது. பெர்ஃபியூம் என்பது பெர்ஃபும் புகையின் மூலம் என்பதை பொருள் சொல்லி சொல்லப்படுது. நாங்க என்ன செய்வோம்டா வெட்டிப்பாடல கேட்போம் அப்படி ஒரு கேள்வி, பெர்ஃபியூம் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி பண்டைய காலத்தில் வாசனை பொருட்களை தீயில எரித்து அதன் புகையை பயன்படுத்தியதால் தான் இந்த பெயர் உருவானதுன்னு சொல்லப்படுது. அப்ப பண்டைய காலத்தில் வாசனை பொருட்களை எரித்திருக்கிறாங்க, எரித்து அந்த வாசனை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப சமூகமே அந்த மனத்தை அனுபவிச்சிருக்குது. அதனால அந்த புகை மூலமாக வந்ததால புகையின் மூலம் என்றுதான் பெர்ஃபியூம் என்ற சொல்லாக மாறி இருக்கிறது. இதுதான் என்னுடைய விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் 349 $39க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அருகே வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்முதல்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதல்களை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். Weekend, weekend, East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ, 416-649-63 88.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
10: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சில பெர்ஃப்யூம் பண்ண சொல்லி பெர்ஃப்யூம் மாதிரி தான் காய்ச்சிட்ருக்குறோம். சில பாட்டும் அதே மாதிரி தான், அந்த பெர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். அது அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அது எங்களுக்கு அப்படி கேட்டுட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட நறுமணமாக இருந்தேன். இந்த பாட்டில் அந்த ஃப்ளூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாய்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பெர்ஃப்யூமாக இருக்கிறது அந்த இந்த பாட்டில் ஆத்தங்கிற மாதிரி இடத்துல அந்த ஃப்ளூட் பீஸ். சரி, நாங்கள் அப்படிலாம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் 4:22 இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா, அந்த வாசனையை எவ்வாறு எடுக்கிறார்கள், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஸ்டீம் மூலமாக மலர்களை ஆவியிலே காய்ச்சி அந்த வாசனை சாறு எடுக்கிற முறை ஒன்று இருக்குது.
1: கெமிக்கல் உதவியுடன் வாசனையை பிரித்தெடுக்கிற முறை இன்னும் ஒன்றா இருக்குது.
0: பழத்தோள்களிலே இருந்து வாசனையை எடுக்கிறார்கள்.
1: மிக பழமையான ஒரு பிரெஞ்சு முறையாக மலர்களின் வாசனையை வந்து கொழுப்பில் உறிஞ்ச செய்வதும் ஒரு முறையாக இருக்கின்றதா?
0: இப்படி எல்லாம் முறை இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அந்த பெர்ஃபியூம்ல 3 அடுக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது 3 layers இருக்குது. அதை பாத்தீங்கன்னா டாப் நோட்ஸ் சொல்லி ஒன்று சொல்லப்படுது. முதல் மணக்கும் வாசனை, உதாரணமாக அந்த லெமன், மின்ட், ஒரேஞ்ச் எல்லாம் டக்குன்னு அப்படியே மணந்துடும்.
1: ஆமா. அடுத்தது மிடில் நோட்ஸை பார்க்கும்போது, அதாவது 2வது அடுக்கு என்னென்னு பார்க்கும்போது சில நிமிடங்கள் கழித்து வெளிப்படும் வாசனையா, உதாரணமாக ரோஸ், ஜாஸ்மின், லாவெண்டர் அந்த மாதிரி சில நிமிடங்கள் கழிச்சு தான் அந்த வாசனை வருமா?
0: இல்லை, உண்மைதான். என்ன, நீங்கள் வீடு மொப்பன்ற டைமில் சில அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை நீங்கள் என்ன செய்யலாம்னா, லாவெண்டரோ ஜாஸ்மினோ ஏதோ அது நிறைய இருக்கும், அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வீட்டை நீங்கள் மொப்பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனே மணக்காது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாம் செய்ததுக்கு பிறகு அல்லது அது நீங்கள் மொப்பண்ணிட்டு இருக்கிற நேரமே அந்த மனம் சூப்பராக இருக்கும்,
1: காத்துல நல்லா
0: காத்துல நல்லா இருக்கும். அது மிடில் நோட்ஸ் சொல்லப்படுறது சில நிமிடங்கள் கழித்து வெளிப்படுகின்ற வாசனை. பேஸ் நோட்ஸ் சொல்றது நீண்ட நேரம் நிலைக்கின்ற வாசனை பேஸ் நோட்ஸ் சொல்லி சொல்வார்கள். இது சாண்டல்வுட், வேனிலா, மாஸ்க், ஆம்பர் இதெல்லாமே அந்த நீண்ட நேரம் நிலைக்கின்ற ஒரு பேஸ் நோட்ஸ் ஆக காணப்படுகிறது, வாசனையாக காணப்படுகிறது. 3 layers இருக்குது, 3 நாங்கள் உங்களுக்கு தந்துட்டோம். அதே போல அந்த பெர்ஃப்யூம் வகைகள்னா மென்மையான வாசனை, ஒரு மைல்டான ஒரு வாசனை, பலருக்கு அதான் பிடிக்கும், மென்மையான வாசனை பிடிக்கும். ஒரு ஓவராக அடிச்சுட்டு போயிட்டு ஆக்கள் இந்த மூக்கை சுழிக்கிறது, அதே நேரத்தில் தலையடின்னு சொல்லி சொல்கிறது, உண்மையில் பலருக்கு இந்த பிரச்சனை இருக்குது.
1: கண்டிப்பாக நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். இன்னும் ஒன்று பார்க்கும்போது தினசரி பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இருப்பது,
0: நீண்ட நேரம் மணக்கின்ற வாசனை திரவியம் இருக்குது.
1: மிக அதிக செறிவான வாசனை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறது சனியன், கொஞ்சம் ஹார்டான
0: விட்டுருங்க,
1: இல்லை கொஞ்சம் ஹார்டான ஒரு ஸ்மெல், அதுதான் அதான் அந்த தலைவலி வாரது. ஏனென்றா இதை நான் வந்து அனுபவத்திலேயே உணர்ந்ததுனால அதை எப்படியாவது வெளிப்படுத்திடணும் நேர்களுக்கு அப்படின்றதுக்காகவே இதை முயற்சி செய்கிறேன்.
0: இல்லை, சில நேரங்களில் இந்த குறுக்கிறது போகிற நேரத்தில் அவளை சொல்லி
1: முறுக்கிறந்த கம்பியை மறந்து,
0: இல்லை குறுக்கிறது போகிற நேரத்தில் அந்த மனத்தை தாங்க முடியாமல் அந்த மூக்கு பஞ்சு வச்சாருன்ற அளவுக்கு சில நேரங்களில் அந்த பெர்ஃப்யூம் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும்.
1: அந்த மைக்ரேன் உள்ள ஆக்களுக்கு அதை தாங்க
0: முடியாத இருக்கும். மைக்ரேன் வந்தால் சும்மாவே கதைக்கிற எல்லாம் கடுப்பாகும். அப்போ இந்த இப்படியான மனங்கள் வர நேரம் மனத்தால் மைக்ரேன், மைக்ரேனால் எவ்வளவு பிரச்சனைகள். உலகில் முக்கியமான பெர்ஃப்யூம் நாடுகள், பெர்ஃப்யூம் நாடுகள்னா பிரான்ஸை பார்க்கலாம். உலகத்தரத்திலே பெர்ஃப்யூமினுடைய தலைநகரம் பிரான்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பாரிஸ், கிரீஸ் நகரங்கள் மிகவும் புகழ் பெற்றதாக பார்க்கப்படுது.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தை பார்க்கும்போது மஸ்க் வாசனைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு நாடாகவும், அரபு கலாச்சாரத்தில் வாசனை மிக முக்கியமாகவும் இருக்குமா?
0: அத்தர் அதாதா. அதே போல இந்தியா, அமெரிக்கா, இத்தாலி இங்கெல்லாம் பிரபலம் இந்த நறுமணங்கள், பெர்ஃப்யூம்ஸ். அதிகம் பெர்ஃப்யூம் பயன்படுத்துகிற நாடுகள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், யுஏஇ, சவுதி அரேபியா, அமெரிக்கா, இந்தியா, இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் அதிகம் பெர்ஃப்யூமை பயன்படுத்துகின்ற நாடுகளாக இருக்கின்றது. இதெல்லாம் இருக்கத்தக்க கனடா லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்லை, நாங்கள் தான் யதார்த்தமாக வாழ்றோம், இயற்கையோட வாழ்றோம்,
1: நாங்கள் இயற்கை நறுமணத்தோட வாழ்ற மக்கள்.
0: தங்கநகை உலகின் புரட்சி, விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். 416-900-4599 416-900-4599

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வட அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த ரகசிய தகவல்களை கனேடிய அரசுக்கு அமெரிக்கா வழங்கியதாகவும் அதற்கு பதிலளிக்க கனடா தாமதித்ததாகவும் பென்டகன் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் புதிய போர் விமானங்களை கொள்வனவு செய்வதையும் கனடா தாமதித்தமை போன்றவையும் அமெரிக்க டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தை எரிச்சலூட்டியதாக அவை கூறுகின்றன.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவைக அரசுடன் இணைந்தமை மூலம் தமிழக காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை கண்டித்துள்ள தமிழக காங்கிரஸ் தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் உழைப்பையும் பயன்படுத்திவிட்டு பின்னர் நன்றி மறக்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை தீர்மானம் காட்டுவதாக சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனித்து நின்று ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை எனவும் தற்போது தோல்வியையும் மக்களின் எதிர்ப்பையும் மறைப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது.
2: இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. உலகின் தற்போதைய நிச்சயமற்ற நிலைமைகள் இலங்கைக்கு புதிய பொருளாதார அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் 416-455-3514.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 Milner Avenue, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: 4:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பெர்ஃபியூம் மற்றும் மனிதனுடைய உணர்வு கல்லன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வாசனை என்பது மனித மூளையுடன் நேரடியாக தொடர்புடையதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பழைய நினைவுகளை மீட்டெடுப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது, தன்னம்பிக்கையை அதிகரிப்பது, காதல் உணர்வுகளை தூண்ட முடியுமான விஷயங்கள். அதே போல அரோமாதெரபி என மருத்துவ முறையிலே வாசனைகள் பயன்படுத்தப்படுவது என்பது இந்த பெர்ஃபியூனுடைய முக்கியத்துவமான விடயமாக பார்க்கப்படுகின்றது.
0: அது மட்டுமல்லாமல் இன்று பெர்ஃபியூம் என்பது ஃபேஷன் உலகிற ஒரு அங்கமாக மாறிட்டுதான். பெரும்பாலான நடிகர்களாக இருக்கட்டும், பாடகர்கள், விளையாட்டு வீரர்கள், பிரபலங்கள் என்று
1: தங்களிடம்
0: வெளியிடுகிறார்கள்.
1: அதே போல உலகில் விலை உயர்ந்த இது தங்கத்தால் வைரத்தால் கிறிஸ்டல் கண்ணாடிகளான பாட்டில்ஸ், அந்த பாட்டிலில் உள்ளுக்கு அந்த பெர்ஃப்யூம் அடைக்கப்பட்டிருக்கும். அது மிக மிக விலை உயர்ந்த பெர்ஃப்யூமாக பார்க்கப்படுகின்றது.
0: இன்றைய உலகில் பெர்ஃப்யூம் தொழிலில் வந்து பல பில்லியன் டாலர் வந்து மதிப்புடையதாக இருக்கான். குறிப்பாக இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வளர்ச்சியால் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது
1: மறந்து பார்த்து வாங்கலாது, அதுதான் பிரச்சனை.
0: அப்படியே இல்லையே சாம்பிள் கொண்டு. ஆமாம், ஆன்லைனில்
1: இப்போ நீங்கள் பெர்ஃப்யூம் ஸ்டோருக்கு போனீங்க, ஸ்பெசிஃபிக்கான பெர்ஃப்யூம் ஸ்டோருக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன சின்ன லேயர்ஸாக அதை பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது பேப்பர் தானால அது வேறு எதுவும் மெட்டீரியலாக எனக்கு தெரியலை. அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எங்களை மணந்து பார்க்க சொல்லுவாங்க. எக்காஜக்கமானதை மணந்துட்டு போய் வீட்டை போனால் தலைவடியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் இல்ல, அதான் உண்மை.
0: உண்மை
1: ஓ, எந்த அளவுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு பெர்ஃப்யூம் உதவுதோ அதே மாதிரி மணந்து பார்த்து தலையடிக்கிறதுக்கும் இந்த பெர்ஃப்யூம் உதவுது. அது ஒரு நெகட்டிவான சைட் தான். சரி சொல்றேன், இதெல்லாம் அனுபவம், சொந்த அனுபவங்கள்.
0: அதே போல தலைவலி இல்லாம வரணும்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்க.
1: ஆனா வந்தது பிறகு ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? ரிட்டர்ன் பாலிசி இல்ல,
0: அது வேற.
1: அதை என்ன செய்வீங்க? ஏஐ இப்ப எதிர்காலம் சொல்ல ஏஐ தான், இப்ப எல்லாத்துக்குமே ஏஐ. அது ஏஐ பெர்ஃப்யூம் சொல்லி என்னத்தை சொல்றாங்கன்னு சொல்லி தனிப்பட்ட பெர்ஃப்யூம் கஸ்டமைஸ் பண்ணி பெர்ஃப்யூம் உருவாக்குது. எப்படி என்ன, ஸ்கின் டைப்பின் அடிப்படையில் கஸ்டமைஸ் பண்ணி அந்த பெர்ஃப்யூம் உருவாக்குற முறையில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பெர்ஃப்யூம் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது.
0: அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனை வந்து நாம நினைவில் வைத்திருக்கிறதுக்கு இந்த வாசனை வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குதான்
1: எல்லா விதத்திலையும். சரி, அதே போல இந்த பெர்ஃப்யூம் தமிழ் கலாச்சாரத்தோட எப்படி பார்த்தீங்கன்னா சந்தனம், பூமாலை, இந்த அகில் வாசனை, பன்னீர், சாம்பிராணி, இப்படி எல்லாம் இப்படியான விஷயங்களை மட்டும் பாவிச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், அதாவது பெர்ஃப்யூம் இவங்க பாவிச்சு ஸ்கின்னுக்கு நேரடியாக பெர்ஃப்யூம் படக்கூடாது. படுறதுன்றது கொஞ்சம் நல்ல மேல்னு சொல்லுவாங்க. அது நேரடியான பலவிதமான பாதிப்புகளுக்கு அது ஆளாக்கக்கூடிய ஒரு விடயம். நேரடியாக ஸ்கின்னுக்கு நீங்கள் பெர்ஃப்யூம் அடிக்கவே கூடாது,
0: குறிப்பாக குழந்தைகளுக்கு பாவிக்கவே கூடாது.
1: எனவே அந்த உடுப்பெல்லாம் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 லேயர் போடுறீங்கன்னு வைங்களேன், மேலே அடிங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே இதெல்லாம் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம். அதுக்கு முன்னதாக எவரெஸ்ட் மனிதர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலிவு விற்பனை பற்றி தகவலை கேட்கலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது.

0: தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா சர்க்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்முதல்களை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதல்களை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: இந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். ஒரு நாள் பெர்ஃபியூம் நறுமணம் பற்றியதாக நிகழ்ச்சி அமைந்திருந்தது. ஒரே கமகம் என்று ஸ்டுடியோ. எனவே இப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்கு, உங்களுடைய விருப்ப பாடலை தருவதற்கு உஷா மற்றும் கோகுலன் தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எஸ்ஐ எக்ஸ்பிரஸ் வருகிறது 7 மணி வரை, இணைந்து கொள்ள தயாராகுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
2: சுரேகா ரூபன்,
1: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.

0: கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம் ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல் சாரீஸ் $400 ஷல்வார்ஸ் $500 சாரி பிளவுஸ் $5 ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5 நைட்டிஸ் ஃப்ரம் $10 மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10 காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5 இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள் ஆபரணங்கள் பரிசு பொருட்கள் பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல் 2950 பர்ச் மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபிஞ்ச் 416-474-1016
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள் டிவி லேப்டாப் ஐபோன் சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.

0: நேரம் 5:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நிகழ்ச்சியில் தொடர்வது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு அழைக்கலாம். 4165544040. நன்றி சஞ்சயன், நன்றி சுரேகா. வணக்க நேர்களே, வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் விஷா, வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அதே நலம், அதே உற்சாகத்தோடு இருக்கின்றோம். தொடர்ந்து 2 மணித்தியாலம் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ பெரும்பாலும் வெப்பநிலை 8°C, 4°C ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழையுடன் கூடிய ஒரு மாலை பொழுதாக இந்த மாலை பொழுது காணப்படுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை நாள் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. சிறப்பு காலநிலை எச்சரிக்கை கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகூடிய மழைப்பொழிவுடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 18°C ஆக காணப்படும். நாளைய நாளும் மழைக்குரிய நாளாக காணப்படுகின்றது.
0: அதனால் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். Facebook, Instagram, TikTok, EastFM Tamil, YouTube, EastFM 102.7, EastFM தொடர்புகளுக்கு 4268241212 அல்லது eastfm102.7@gmail.com.
1: அதே நேரத்தில் நாளைய நாள் மே மாதம் 24ஆம் தேதி டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 3% அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்தும் நீங்கள் 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040. நம்ம வீட்டு பிள்ளைக்காக இந்த பாடல் வருகின்றது.
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: FM 102 தசமேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 5:07 உச்சாகமாக இணைந்திருக்கின்றோம். இசை எக்ஸ்பிரஸ் உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 4165544400.
1: ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் சுவர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராத ஸ்ரீராம், சத்ய பிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோ இளம் முன்னணி பாடல்கள் இணைந்து வழங்கும் பிரமாண்ட மனதமைக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில் இந்த நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்பெஷல் டிக்கெட்டிங் ஈவெண்ட் இன்றும் நாளையும் காலை 11:00 முதல் இரவு 8:00 வரை மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மஜிஸ்டி மாலில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகும் வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6463655529 6636355529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் FM இல் இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சாகோல, இவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சிலகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: எல்லாமே உற்சாகமா இருக்கிறேன். அப்ப பங்கு வெற்றாக்களுக்கு எனக்கு கேட்டது
1: அந்த நம்பருக்கு தான் அடிச்சுக்கணும். சரி, இன்று என்ன பாடல்? நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. என்ன செய்தோன்றிருக்கிறீர்கள்?
0: நன்றி சலக்குமார்.
1: நீங்கள் அழைக்கலாம். 4 6 5 5 4 4 0 4 0.

0: எல் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். நேரம் 5:13 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். இருவரும் எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் கரண். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: எப்படி வீக்கெண்ட் போகுது?
0: என்ன
2: உங்களுக்காக
1: பாடல் வரப்போகின்றது. நன்றி கரண், இணைந்து உடம்பு.
2: ஓகே, நல்ல நிகழ்ச்சிகள் நல்லா தொகுத்து வழங்குறீங்க, நல்லா இருக்கு, கேட்க ஆசையா இருக்கு. நல்லா,
1: நன்றி,
2: வாழ்த்துக்கள்.
0: நீங்களும் அழைக்கலாம். 4564
1: பாடலுக்கு முன்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
5: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
6: நேரம் 5:25, கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
7: வணக்கம்.
8: வணக்கம்
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: நான் கோபி.
7: வணக்கம் கோபி, எப்படி இருக்கிறீங்க?
6: என்ன பாடல்?
7: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி கோபி இணைந்த உடமைக்கு. நல்லா இருக்கிறோம்,
6: சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும்
1: தமிழின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4156 9085656.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதை வலியுறுத்துவோர் பொது வாக்கெடுப்பை கோருவதற்கான வாக்கெடுப்பு வெற்றி பெறுவதற்கு முதலில் உழைக்க வேண்டும் என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தை கோரும் பொது வாக்கெடுப்பு அல்லாமல் அவ்வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதற்கான வாக்கெடுப்பே நடத்தப்படும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்திருந்தார். அல்பர்டா பிரிவினைவாத தரப்புகளின் மத்தியில் இவ்வறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
5: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 2 ஆண்டுகள் கூட நீடிக்காதென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெறும் சினிமா கவர்ச்சி வாக்குகளே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விழுந்ததாகவும், விரைவில் மக்கள் தம்மை தேடி வருவார்கள் என்றும் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். அதேவேளை சினிமா கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த தாவிகாவின் வெற்றியை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம் எனவும், இது தற்காலிகமானதே என்றும் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
4: இலங்கையில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிருடன் விளையாடியவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளால் அச்சத்தில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சஹ்ரானின் வாக்குமூலம் எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்த ராஜபக்ச தரப்பு தற்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத கதைகளை கூறுவதாக அது சாடியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: நேரம் 5:34 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் கோகிலன். வணக்கம் உஷா. பபி கதைக்கிறேன்.
4: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
6: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நிலமா இருக்கிறோம் பபி. இன்று என்ன பாடல் பபிக்கு?
6: படம் வந்து நிலவே வா. அந்த படத்துல ஹரிஹரன் ஜானகி நிக்கிறன் பாட, நீ காற்று நான் அலைமரம்.
5: நிலாவே வா, சரி, நீ காற்று நான் மரம்.
4: உங்களுக்காக அந்த பாடல்
5: ஆலமரம்
4: ஆயிட்டு பாத்தீங்களா?
5: அது நல்ல மரம் ஆயிட்டு பாத்தீங்களா?
4: சரி, உங்களுக்காக பாடல் வர போகின்றது. நன்றி இணைந்து கொடுமைக்கு பாபி.
6: நன்றி கோகுலன். நன்றி உஷா.
5: நன்றி பாபி. நீங்களும் அழைக்கலாம். 4165544040.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4168 9552. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
6: நேரம் 5:44 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகிழ முடியும். அழைக்கலாம் 416-5544-0400.
7: இந்த பகுதியில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் கோவிலன், நான் திலகரியம் பேசுறேன். வணக்கம் கோவிலன், வணக்கம் உஷா மங்கையகரசி, எப்படி இருக்கிறீங்கள்?
7: நல்லா இருக்கிறேன். நான் நினைச்ச 3வது இருக்கணும். சொல்லுங்க திலகதி அமதராஜா, எப்படி இருக்கிறீங்க?
8: நான்
6: 3வது மகள் உஷாவுக்கு தான்
8: கொடுத்தேன்.
6: உங்களுக்கு
8: நலந்து கேட்கும் பாடலடா மணிக்குயில் படம் பாடல் வந்து காதல் நிலாவை ஆசைக்கனாவே என்ற பாடல். இந்த வாய்ப்பு தந்த உங்கள் இருவருக்கும் நன்றி.
7: நன்றி. உங்களுக்காக பாடல் வருகின்றது. மீண்டும் பேசலாம். தொடர்ந்து நீங்களும் அழைக்க முடியும். 7 மணி வரை 416-5544-0400.

0: குயில் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:50 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு காலைக்கலாம். 4165544400.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கொயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000+ நகை வாங்கும் போது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: நேரம் 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட்

வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 ரூபாய்க்கு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1000 ரூபாய் விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் 1000 ரூபாய்க்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 4167264417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Macamanicum, Middlefieldicum, Idale. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002. 3 7 8 6 0 7 0 0 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகள முடியும். அழைக்கலாம் 416-5544-0040. அத்திர நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்களுக்கு 416-8241-2212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: வெப்பநிலை இப்பொழுது 7 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழைப்பொழிவுடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. டொரண்டோ பெரும்பாகத்துக்கான சிறப்பு காலநிலை எச்சரிக்கை கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் 30 தொடக்கம் 50 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. காலை பொழுதிலிருந்தே தொடர்ச்சியாக மழைப்பொழிவுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதை நிறுத்தல் அதிவேகமான ஒரு காற்றுடன் கூடிய ஒரு மாலை பொழுதாகவும் இந்த பொழுது காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதை நிறுத்தல் நாளைய நாளை பொறுத்தவரை 18 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது. நாளைய நாளும் கூட லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றது. சூரிய வெளிச்சம் பகல் பொழுதில் காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை நாளைய நாளில் எரிபொருளின் விலை 3% அதிகரிக்கின்றது.
0: இசை எக்ஸ்பிரஸை அலங்கரிக்க வரும் அடுத்த நீர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். கலை சூரியன் கோகிலன், தலைமகள் உஷா, எப்படி நீங்கள் இருவரும் சோமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கின்றோம் நாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: கடவுள் கிருபையால் நல்ல சோமா இருக்கும்.
0: சந்தோஷம். சரி, இன்று என்ன பாடல் நாதனுக்கு
2: கேட்கும் பாடல்? தேவா தேவா இசையில் வந்தாயே ஆண்டவா.
1: சரி, உங்களுக்காக
0: நல்ல ஒரு அழகிய பாடல் உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது நாதன். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி சகல மக்களுக்கும் நன்றி.
1: நன்றி. அனைவருக்குமாக பாடல் வருகின்றது. நீங்களும் எங்களோடு 7 மணி வரை இணைந்திருக்க முடியும். இசை எக்ஸ்பிரஸ் அழைக்கலாம் 416-5544-0040. 416-5544-0040.

0: நாதனின் விருப்பமாக பிரம்மாஷ்ரா திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். நேரம் 6:10 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளாம் அழைக்கலாம். 4165544040.
1: இந்த பொழுதில் எங்களோடு பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
2: பாடலை
1: தருவதற்காக
2: நாட்களை வருவதால் அது சரி. இந்த குழந்தைய காலநிலை எப்படி அடிக்கடி கூறைக்கல நீங்க சொல்றேன் இல்லையா, ஹீட்டரை போடுங்க இல்லாட்டி ஏசியை போடுங்க, அதை சொல்லுங்க சொல்றேன் இல்லையா. நீங்க
0: இப்ப குளிர் என்ன, நீங்க ஹீட்டரை போடணும்,
1: அதெல்லாம் அடிஷனல் பேக்கேஜ்ல வர்ற சர்வீஸ். டொன்மல் சந்திரன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அப்ப பாடல கேப்போம். காத்திருந்தாய் அன்பு, அந்த பாடல கேப்போம். எல்லோரும் சேர்ந்து
0: நிச்சயமாக எல்லோருக்காக வருகின்றது. நன்றி, இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
2: நன்றி
0: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544040.
1: பாடலுக்கு முன்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்தில் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேமிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 647 Oh My Home.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe, 437-477-7960, 437-477-7960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ், 416-292-2455.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca.
9: நேரம் 6:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்ட மகளெல்லாம் அலையங்கள் 416-554-4040.
10: இந்த பிள்ளைகள் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: ஐஸ்வர்யா.
9: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லா இருக்கேன். நீங்க
11: எப்படி
9: இருக்கீங்க? நிறைஞ்ச மௌனம், நீ பாடும் கீதம். சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது ஐஸ்வர்யா. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
11: நன்றி, இருவருக்கும்
10: வணக்கம். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்க 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: வட அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ரகசிய தகவல்களை கெனடி அரசுக்கு அமெரிக்கா வழங்கியதாகவும் அதற்கு பதிலளிக்க கனடா தாமதித்ததாகவும் பென்டகன் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் புதிய போர் விமானங்களை கொள்வனவு செய்வதையும் கனடா தாமதித்தமை போன்றவையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தை எரிச்சலூட்டியதாக அவை கூறுகின்றன.
5: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுடன் இணைந்தமை மூலம் தமிழக காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியதாக திமுக இளைஞர் அமைப்பாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை கண்டித்துள்ள தமிழக காங்கிரஸ் தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் உழைப்பையும் பயன்படுத்திவிட்டு பின்னர் நன்றி மறக்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை இத்தீர்மானம் காட்டுவதாக சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனித்து நின்று ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை எனவும் தற்போது தோல்வியையும் மக்களின் எதிர்பார்ப்பை மறைப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
4: இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. உலகின் தற்போதைய நிச்சயமற்ற நிலைமைகள் இலங்கைக்கு புதிய பொருளாதார அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. Good Life Flooring. CA.
3: Richmond Hill இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை, ரிச்மன் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: பாவரசன் திரைப்படத்திலிருந்து ஒளித்து வந்தது அந்த பாடல். நேரம் 6:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு கலைக்கலாம். 6554
1: தங்க நகை உலகின் புரட்சியை விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000+ நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மேக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: நேரம் 6:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்துச் செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நேரம் 6:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இசை எக்ஸ்பிரஸை நிறைவு செய்யும் பெறும் நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
1: வணக்கம். நன்றாக இருக்கின்றோம் ஜதுஷன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
0: சந்தோஷம். என்ன செய்து இருக்கிறீங்க ஜதுஷன்?
3: வேலை முடிஞ்சது, இனி வீட்டதான் போகணும்.
1: வேலை முடிஞ்சது, வீட்டை போறதுக்கு இடையில ஒரு பாட்டு அப்படியா?
0: சரி, என்ன பாடல் என்று?
1: நீங்கள் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பாடலோடு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் பாடல்களை கேட்டு மகளலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.
0: தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் ஸ்டார் நைட்டுடன்.

0: என்றென்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. ஆர்கேஎஸ் சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி ஆர்கேஎஸ் சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம்.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லை எனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
2: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் அன்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் அன்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.

0: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 7 மணி.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஸ்டார் நைட்.
0: தொடர்ந்து இன்றைய நாளும் ஸ்டார் நைட்ல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 2 மணித்தியாலம் கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள், அவர்களை பற்றிய விடயங்கள், அவர்களோடு நேரடியாக பேசுகின்ற மணித்தியாலம் என்று சொல்லி இன்றைய நாளும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்ள காத்திருக்கின்றது. 2 மணித்தியாலம் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். வெப்பநிலை இப்பொழுது 7 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழையுடன் கூடிய ஒரு பொழுதாக மாலை பொழுதாக இந்த பொழுதும் காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாள் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகளோடு கூடிய ஒரு பொழுதாக இருக்கின்றது. இரவு 11 மணி வரை தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. சிறப்பு காலநிலை எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை 30 தொடக்கம் 50 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் டொரண்டோ பெரும்பாகத்தில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் சில இடங்களில் தொடர்ச்சியாக அதிகூடிய காற்றும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை எரிபொருளின் விலை நாளைய நாளில் 3% அதிகரிக்கும்.
1: மழைக்காலம் என்றபடியா வானில ஸ்டாரை பார்க்க இயலாது. ஆனால் எமது நிகழ்ச்சியில பல ஸ்டார்கள் பாடிய பாடல் உங்களுக்காக திற காத்திருக்கின்றோம். அதுடன் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை உலகிலெங்கிருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்களுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஸ்டார் நைட்டே அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல் கோவிந்தா ஓமா.
0: நிச்சயமாக செந்தில் குமரன் மற்றும் குழுவினர் தருகின்ற பாடல் தொடர்ந்து முடிந்திருங்கள். 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு.

0: அடுத்த திரைப்படமான போராட்டம் திரைப்படத்திலிருந்து ஒளித்து இருந்தது. அந்த பாடல் நேரம் 7:11 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைபாபணி, அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்பெஷல் டிக்கெட்டிங் ஈவெண்ட் இன்றும் நாளையும் காலை 11 முதல் இரவு 8 வரை மேக்கம் அண்ட் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 7:12 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசிறடு விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா சர்க்கள் விசிறடு விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசிறடு விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேமிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபிஞ்ச், 416-474-1.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
0: East FM 102.7 கேட்டாலே.

0: ரதூஸ் ரமணிகரன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை தந்திருந்தார்கள். எஃப்எம் 102 தசமேழி நூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: மேலும் அடுத்த பாடல் ராவணன் இசை தொகுப்பிலிருந்து ரோலெக்ஸ் ராசாத்தி நாப் 47 பாடிய பாடல்.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: FM தமிழ் செய்திகள்.
2: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதை வலியுறுத்துவோர் பொது வாக்கெடுப்பை கோருவதற்கான வாக்கெடுப்பு வெற்றி பெறுவதற்கு முதலில் உழைக்க வேண்டும் என அல்பர்டா முதல்வர் டானியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தை கோரும் பொது வாக்கெடுப்பு அல்லாமல் அவ்வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதற்கான வாக்கெடுப்பே நடத்தப்படும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்திருந்தார். அல்பர்டா பிரிவினவாத தரப்புகளின் மத்தியில் இவ்வறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 2 ஆண்டுகள் கூட நீடிக்காதென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெறும் சினிமா கவர்ச்சி வாக்குகளே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விழுந்ததாகவும் விரைவில் மக்கள் தம்மை தேடி வருவார்கள் என்றும் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். அதேவேளை சினிமா கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த தாவைக்காவின் வெற்றியை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம் எனவும் இது தற்காலிகமானதே என்றும் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கையில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிருடன் விளையாடியவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளால் அச்சத்தில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சஹரானின் வாக்குமூலம் எங்கு என்று கேட்டுக்கொண்டே இருந்த ராஜபக்ச தரப்பு தற்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத கதைகளை கூறுவதாக அது சாடியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் .ca.
4: என் நண்பனோட காதல பிரிச்சு அவன் இப்படி சோகமா உட்கார வச்சுட்டாங்களே.
5: சும்மாறா, அப்பா காதல விழுந்துற போது
4: வாழ்க்கையே இப்படி பள்ளத்துல விழுந்துருச்சு. இனிமே அந்த ஆள் காதல விழுந்தா என்ன விளையாட்டு என்ன சொட்டத்தலை.
6: நம்ம வீட்டுல ஒரு சின்ன வேலை போயிட்டு இருக்கு, அதான் பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டேன். பையனோட போட்டோவை பார்த்தோடனே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, பையனுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
4: நீ ஆள் போட்டோவை தவிர வேற எந்த பொண்ணு போட்டோவையும் பார்க்க மாட்டேன்றது நான் உங்களுக்கு எப்படிடா புரிய வைப்பேன் புரிய வைப்பேன்.
7: அதை பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான், அவனுக்கு அவ்வளோ மரியாதையா மேல. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க.

0: எங்க எங்க
1: என்ன?
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்களை மொதல் பார்த்தபோதே இங்க ஏதோ பண்ணிச்சிங்க. அப்பயே சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா அப்ப சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். இப்ப சொல்லனா தப்பாயிரும்னு தோணுதுங்க. ஐ லவ் யூங்க.
1: இது சொல்ல ஆறு மாசாச்சா
0: புரியல?

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல், 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
6: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
5: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
6: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
5: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
6: அழகு அழகு, 6477873784.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: துஷ்யந்தன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: தங்க நகை உலகின் புரட்சியை விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000+ நகை வாங்கும் போது ஆவடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மேகமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். 416-900-4599.
0: நேரம் 7:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டார் நைட். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் நிறைவு தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான

0: குளிர்ந்த குளிர்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.

0: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Macavenicum, Middlefieldicum, Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
2: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்ஜோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.